நேர்களுக்கு வணக்கம். இந்த முறை உங்களுக்கு தெரியுமாவில் நாங்கள் அழைத்து அறிமுகப்படுத்துவது எகிப்தின் கால்பந்து இரட்டையர்கள் ஒசாம் ஹசன் மற்றும் இப்ராஹிம் ஹசன். ஒரே நாளில் பிறந்த இரு சகோதரர்கள் ஒரே அணிக்காக விளையாடினார்கள், ஒரே நாட்டுக்காக போராடினார்கள். இன்று அந்த நாட்டின் தேசிய அணியை ஒன்றாக வழி நடத்துகின்றார்கள். அவர்கள் யார் தெரியுமா? அவர்கள்தான் எகிப்தின் கால்பந்து உலகின் புகழ் பெற்ற இரட்டையர்கள் ஒசாம் ஹசன் மற்றும் இப்ராஹிம் ஹசன். என்று அவர்களின் அசாதாரண வாழ்க்கை பயணத்தை நாம் உங்களுக்கு தெரியுமாவுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். 1980களில் எகிப்து கால்பந்து உலகின் பெரிய மாற்றத்தை சந்தித்துக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் கெய்ரோ நகரில் வளர்ந்த இரண்டு இளைஞர்கள் தங்களது திறமையால் உலகின் கவனத்தை ஈர்க்க தொடங்கினார்கள். 1966 ஆகஸ்ட் மாதம் 10 பிறந்த இரட்டையர்கள் ஒசாம் ஹசன் மற்றும் இப்ராஹிம் ஹசன். இருவருக்கும் சிறு வயதில் இருந்தே கால்பந்தின் மீது அளவற்ற ஆர்வம். வீட்டின் முன்புறம் திருமைதானம், பள்ளி விளையாட்டு மைதானம், எங்கு பந்து இருந்ததோ அங்கு அந்த இருவரும் இருந்தார்கள். அவர்களின் பெற்றோர் கல்வியையும் ஒழுக்கத்தையும் முக்கியமாக கருதினாலும் கால்பந்தில் அவர்களின் திறமை நாளுக்கு நாள் வெளிப்பட்டது. எகிப்தின் மிக புகழ் பெற்ற கால்பந்து கழகங்களில் ஒன்றான அல் அஹிலி இவர்களின் திறமையை மிக இளம் வயதிலேயே கண்டறிந்தது. ஒசாம் ஒரு அதிரடி ஸ்ட்ரைக்கர், கோல் அடிப்பதில் அசாதாரண திறமை. இப்ராஹிம் உறுதியான பாதுகாப்பு வீரர், எதிரணியின் தாக்குதலை முறியடிக்கும் திறன். ஒருவர் தாக்குதல், மற்றொருவர் பாதுகாப்பு, இருவரும் சேர்ந்து அணிக்கு சமநிலையை உருவாக்கினார்கள். அல் அஹிலி பல லீக் பட்டங்களையும் ஆப்பிரிக்க சாம்பியன்ஷிப் வெற்றிகளையும் பெற்றுக் கொடுத்தார்கள். ஒசாம் ஹசன் எகிப்தின் கால்பந்து வரலாற்றில் மிக சிறந்த ஸ்ட்ரைக்கர்களில் ஒருவராக கருதப்படுகின்றார். 170 மேற்பட்ட சர்வதேச போட்டிகளை விளையாடி 60 அதிகமான சர்வதேச கோல்கள் போட்டிருக்கின்றார். பல ஆண்டுகள் எகிப்தில் அதிக கோல் அடித்த வீரர் என்ற பெருமையும் இவரை சாருகின்றது. அவரது வேகம், உடல் வலிமை, தலை பந்து திறன், கோல் முன் அச்சமில்லாத முடிவு, ஒரு கோல் வாய்ப்பு கிடைத்தால் அது பெரும்பாலும் கோலாகவே மாறும். இது இவரது விளையாட்டு முறையின் சிறப்பம்சம். இப்ராஹிம் அதிக கோல்கள் அடிக்கவில்லை, ஆனால் அவர் இல்லாமல் அணி முழுமையடையாது. அவர் ஒரு சிறந்த ரைட் பேக், தலைமை திறன், தந்திர அறிவு, பாதுகாப்பில் உறுதி. அவர் பல ஆண்டுகள் தேசிய அணியின் கேப்டனாகவும் இருந்தார். அமைதியாக அணியை வழிநடத்திய தலைவராக ரசிகர்களின் மரியாதையை பெற்றார். 1990 ஃபிஃபா உலக கோப்பையில் எகிப்து மீண்டும் பங்கேற்ற போது இந்த இரட்டையர்களின் முக்கிய பங்கு வகித்தார்கள். ஆப்பிரிக்க கோப்பை, ஆப்கான் போட்டிகளில் பலமுறை நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தினர். 1998, 2006, 2008 ஆகிய காலகட்டங்களில் எகிப்து ஆப்பிரிக்க கால்பந்தின் சக்தி வாய்ந்த அணியாக உருவாக இவர்களின் பங்களிப்பு மிக சிறப்பாக இருந்தது. உலகளவில் எகிப்தின் கால்பந்தின் தனி அடையாளம் உருவாகவும் இவர்கள் இருவரும் காரணமாறினார்கள். இந்த இரட்டையர்கள் சுவிட்சர்லாந்து மற்றும் கிரீஸ் உள்ளிட்ட வெளிநாட்டு கழகங்களிலும் விளையாடி இருக்கின்றார்கள். அந்த அனுபவம் அவர்களின் விளையாட்டை மேலும் மேம்படுத்தியது. மீண்டும் எகிப்து திரும்பிய இவர்கள் அடுத்த தலைமுறை வீரர்களுக்கு முன்மாதிரியாக மாறினார்கள். வீரர்களாக ஓய்வு பெற்ற பிறகு தமது பயணத்தை தலைமை பயிற்சியாளர், உதவி பயிற்சியாளர் என்ற தலைப்பில் தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். ஒசாம் ஹசன் தலைமை பயிற்சியாளராகவும் இப்ராஹிம் ஹசன் உதவி பயிற்சியாளராகவும் இன்று இணைந்து எகிப்திய தேசிய அணியை வழிநடத்தி வருகின்றனர். பல ஆண்டுகள் வீரர்களாக பெற்ற அனுபவத்தை இளம் வீரர்களுடன் பகிர்ந்து வருகின்றார்கள். இவர்களின் வெற்றிக்கு காரணம் கடின உழைப்பு, ஒழுக்கம், அணி செயல்பாடு, சகோதர பாசம். ஒருவர் தவறினால் மற்றொருவர் துணையாக இருந்தார். ஒருவர் வெற்றி பெற்றால் மற்றொருவர் முதலில் பாராட்டினார். போட்டி இருந்தாலும் பொறாமை இல்லை, வெற்றி இருந்தாலும் அகந்தை இல்லை. இதுவே இவர்களின் மிகப்பெரிய பலம். நண்பர்களே, ஒரு குடும்பத்தில் பிறப்பது அதிர்ஷ்டம், ஆனால் ஒரு நாட்டின் கால்பந்து வரலாற்றை மாற்றுவது மிகப்பெரிய சாதனை. ஹசன் மற்றும் இப்ராஹிம் ஹசன் ஒரு தலைமுறையை மட்டுமல்ல, ஒரு நாட்டின் கால்பந்து அடையாளத்தையே உருவாக்கி இரட்டியர்கள். அவர்களின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் செய்தி, திறமை மட்டும் போதாது, ஒற்றுமை, ஒழுக்கம், தொடர்ந்து உழைக்கும் என பாங்கு இருந்தால் வரலாறு படைக்கலாம். மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்போம். அதுவரை அன்பு தமிழ் வணக்கங்கள்.

0: நாம் காதல் கொண்டார் நமக்கவன் செய்பவோ தாம் காதல் கொள்ளா கடை.
1: ஒரு தலை காதலால் யாது பயன்?
2: What good can my beloved do for me if he does not reciprocate the love I have for him?
0: வீழ்வாரின் இன்சொற் பெறாது உலகத்து வாழ்வாரின் வன்கணாரில்.
1: காதலருக்கு அன்பில்லை எனினும் அவர் புகழ் கேட்பதே எமக்கு இனிமை.
2: No one has a heavier heart than a woman who must live without the words of her beloved.
0: விடாது சென்றாரை கண்ணினால் காண படாதி வாழிமதி.
1: பிரிந்து சென்றவரை காணும் வரை நிலவே நீ மறையாதே.
2: Do not go away, O pleasant moon, until my eyes again see my beloved who has gone away

பூஜா, தூக்காதே வேறு எங்கும் கூஜா. ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா, கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா. நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நான் ராஜா.

நேயர்களே, இன்னிசை கொண்டு அழகிய கவிதைகளை அலங்கரிக்கும் கவிஞர் நேரம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி.

0: வருது.
1: அட போடா,
2: வேணா கழட்டிட்டோம் இந்த ஆட்டம்லாம்.
3: இந்த மாதிரி பாட்டுலாம் போட்டானோ நாம ஏதாவது பண்ணிருக்கணும்ல.
2: ஏய் அதான்டா, என்ன தெக்லிஸ்டோ இந்த ஆட்டம் பாட்டம் கிட்டலாம். உனக்கு வேலை கிடைச்சிச்சா உனக்கு? ஆனா இதெல்லாம் நம்ம தப்பு இல்ல. இந்த இடம், இங்க இருக்கிற அழுக்கு, அழுக்க உருவாக்கி இந்த அழுக்குலயே ஊறி போனதோ இவனுங்களை மாதிரி ஆளுங்க. இவனுங்களை எல்லாம் பார்த்தாலே
0: விரட்டி விரட்டி வெளுக்க.

딱

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

உலகமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

இந்த இனிய இரவு நேரத்தில் அமெரிக்க தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, இனிமையான தமிழில் கொஞ்சம் குரலில் மனதை மயக்கும் பழைய பாடல்களை வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவின் மணியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் இரவின் இனிமையை சுவைத்திருக்க. இது அமெரிக்க தமிழ் வானொலி.

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

0: தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.
1: பாத கொலுசு பாட்டு பாடி வரும், பாடி வரும்.

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: தம்பி, என்னங்களா
2: அட உன்னைதவா? ஏனப்பா, ஆள் 6-7 அடி இருந்துட்டு அரைமுடி தேங்காய் குடிஞ்சு பொறுக்கிட்டு இருக்கியா? தப்பு இல்லையா? அது
1: மனசு தேங்காய் பொறுக்கிறது தப்புனா சாமிக்கு தேங்காய் உடைக்கிறது தப்பு தானுங்க.
2: எங்கிட்டயே நாத்தியம் பேசுறேனே.
1: உண்மையை பேசுறதுக்கு பேரு நாத்தியம்.
2: மனுஷனா பிறந்தா ஒரு லட்சியத்தோட இருக்கோம்.
1: அண்ணா, குடிஞ்சு தேங்காய் பொறுக்கறதுனால லட்சியம் இல்லைன்னு நினைச்சுக்காதுங்க. எனக்கு லட்சியம் இருக்குதுங்க.
2: என்ன பின்னால
1: தெரியுது இல்லைங்க, அரமனை
2: அதுல வேலை செய்யறோம். சொல்லு, வேணா சேர்த்து விடுற.
1: இல்லைங்க, அந்த அரமனை ஒரு நாள் எனக்கு சொந்தமாக்கிக்கோனுங்க.
2: சாகருக்குள்ள ஒரு இடம் உள்ள போய் பாத்துட்டு வரும் சொல்லு, அது ஒரு நியாயம் இருக்கு.
1: நினைச்சங்காட்டித்தானுங்க வெள்ளக்கார நிலால போய் கால வச்சுட்டானுங்க. முடியாது நினைச்சதுனாலதான் நாம நிலா சோறு விட்டுக்கிட்டே இருக்கோம்.
2: சரி, இவ்வளவு விவரமா பேசுற நாய் கரண்ட மாதிரி பணியும் போட்டுருக்க.
1: நாய் தானே கரண்டுச்சு.
2: எப்போ?
1: காலையில ஒருத்தர் தேங்காய் உடைச்சாருங்க. அதை பொறுக்கறதுல எனக்கு நாய் சரியானு போட்டீங்க.
2: நாய் ஜெயிச்சிருச்சாங்க?
1: இல்லைங்க, நான் தானே ஜெயிச்சேன். நாயை கொண்டு போட்டணுங்க.
2: அட பாவியே, நாய போய் கொண்டிருக்கேன் பாரு.
1: நாம முன்னுக்கு வரணும்னா அப்புறம் நாய் என்னங்க மனசு நின்னுங்க? ஏறி மிதிச்சு போயிட்டே இருக்க வேண்டியதானு.
2: ஒரு அரசியல்வாதி கிட்ட வேலைக்கு சேர்ற எல்லா தகுதியும் போட்டுருக்கு. ஆமா, இவ்வளவு விவரத்தையும் வச்சுட்டு நீ ஏன் தேங்காய் பொறுக்கிட்டு இருக்க?
1: எல்லா வேலையும் தெரியுங்களா? ஆனா கொஞ்சம் வாய் ஜாஸ்திங்க. அதனால எங்க வேலைக்கு போனாலும் ஒரு 4 நாள் நம்மளை துரத்தி விட்டுருவாங்க.
2: வேற வேலைக்கு எதுக்கு போற? சிரிக்கவே தெரியாதவங்க அகில இந்திய ரீதியில பெரிய பெரிய தலைவர் ஆகிறப்ப சிந்திக்கு தெரிஞ்சிட்டு நீ தேங்காய் பொறுக்கிட்டு இந்த தேசத்தை யார் காப்பாத்துறது? எங்கிட்ட வேலைக்கு வந்துறியா?
1: ஆ சரி.
2: வேற என்ன?
1: அமாவாசை
2: போய் அந்த கோயந்த கடையில் நான் சொன்னேன்னு சொல்லி கத்தி படாம நல்லா நகை நகை சேவிங் பண்ணிட்டு புது துணி போட்டு வரணும்.
1: சரி,
2: எவ்வளவு வேணும்?
1: ஒரு 500 ரூபாய் கொடுங்க.
3: ஹலோ, இவ ரூபாயோட மதிப்பு தெரியாம பேசிட்டு இருக்கானா?
1: தெரியுங்க. இன்னத்தன தான் போடுங்க. அமெரிக்கன் டாலருக்கு 7000 ரூபாய்.
2: இப்படி இப்படி ஆட இந்த கருவத்துக்கு ஏழை போடப்ப
4: இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துகள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிணிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

0: அறவினை யாதெனில் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும்.
1: கொல்லாமையே சிறந்த அறம்.
2: The code of non-killing is the highest of all virtues.
0: பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை.
1: பகிர்ந்து உண்டு பல்லுயிர் காப்பதே சிறந்த அறம்.
2: To love all living beings is the best precept in the great books of the world.
0: நல்லார் எனப்படுவது யாதனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி.
1: எதனையும் கொல்லாது இருப்பதே நல்ல நெறி.
2: The righteous path is the one on which non-violence is practiced.
0: தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிரிது இன்னுயிர் நீக்கும் வினை.
1: தன் உயிர் போவதாயினும் பிற உயிர் போக்காதே.
2: Do not kill another, even if it involves the loss of one's own life.
0: நில்லாதவற்றை நிலையினை என்றுணரும் புல்லறிவாண்மை கடை.
1: நிலையற்றதை நிலைத்ததாக கருதுவது அறிவின்மை ஆகும்.
2: Giving eternal value to transient things is the hallmark of ignorance.
0: நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்தி உலகு.
1: நேற்றிருந்தவன் இன்று இல்லை என்பதே உலகின் இயல்பு.
2: The one who was here until yesterday is no more today. And that is a fact of great irony in this world.
0: ஒருபொழுதும் வாழ்வது அறியார் கருதுவ கோடியும் அல்ல பல.
1: ஒருபொழுதும் வாழத் தெரியாதவர்க்கும் எண்ணங்கள் பல கோடி.
2: People who do not know how to live the present moment make future plans endlessly.
0: உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு.
1: உறக்கம் இறப்பாயின் பிறப்பே விழிப்பு.
2: Death is like a deep sleep and birth is like awakening from that sleep.
0: யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன்.
1: பற்றை நீக்க துன்பம் இல்லை.
2: When you detach yourself from the things of the world, sufferings cease.
0: வேண்டாமை என்ன விழுச்செல்வம் இண்டில்லை யாண்டும் அகுதுப்பது இல்.
1: ஆசை இல்லாமையே அருமையான செல்வம்.
2: There is no greater wealth than the spirit of detachment from things.
0: ஆரா இயற்கை அவானீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும்.
1: நிறைவடையாத பற்றினை நீக்கலே பேரின்பம் தரும்.
2: Desire is like a bottomless pit. Do away with it to gain lasting happiness.

0: ஓகே அசன்ஸ் பாய் த பாய். புதுசா வரப்போற இன்ஸ்பெக்டர் என்னைய பத்தி பெருமையா பேச சொல்லி பல கட்டுரையில் எழுதி குத்தனே, அதை பூரா மனப்பாடம் பண்ணிட்டீங்களா?
1: மனப்பாடம் பண்ணிட்டேன்.
0: எங்க சொல்லு,
1: முதல்ல அவரை பேச சொல்லுங்க.
0: அப்ப நீ மனப்பாடம் பண்ணல. யூ டாக்கிங்,
2: நீங்க ஒரு கேனா.
0: எப்ப பார்த்தாலும் கேக்கும் கேக்கும்னே சொல்லிட்டு இருக்க. அப்படி என்னதான் சொல்ல ஆசைப்படுற? முழுசா சொல்லுறியா? நான் கேட்டு தொலைறேன்.
2: இல்ல சார், நீங்க கேடி பசங்களை கூண்டோட பிடிக்கிறதுல புலின்னு சொல்ல வந்தேன் சார்.
0: இத சொல்றதுக்காயா எவ்வளவு காலம் படாத பாடுபட்ட? நான் தான் உனக்கு சொல்ல விடாம தடுத்துட்டா. எவ்வளவு பெரிய தவற பண்ணிட்டேன் சார்.
1: என்ன பண்றீங்க எல்லாரும்?
0: இல்ல சார், புதுசா வரப்போற இன்ஸ்பெக்டருக்கு மாலை போடுறதுக்காக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு சார்.
1: அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்.
0: முடியாத இந்தாங்க சார்.
1: நீ என்ன பண்ற? அந்த இடத்த நல்லா தொடச்சு கோணத்தை தொங்க விடு. வாங்க எல்லாரும்.

சிலு சிலு வென குளிர் அடிக்குது அடிக்குது, சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றது.

கலிபோர்னியாவில் நேரம் தற்பொழுது காலை 6 மணி. நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

இந்த இனிய காலை பொழுதில் அமெரிக்க தமிழ் வானொலியுடன் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொழியுகின்ற ஒவ்வொரு துளி வான்மழையும் பொன்னானதுதான். அது போலவே புலருகின்ற ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் வாழும் நம் எல்லோரின் முன்னேற்றத்திற்கானதுதான். புத்துணர்ச்சியோடு இந்நாளை தொடங்குவோம். புலர்ந்திருக்கும் இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிதாக வாழ்த்துகிறது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழுண்டு தமிழ் மக்களுண்டு, இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. தமிழ் என்று தோல் தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு என்று பாவேந்தரின் வாக்கோடு அன்னை தமிழை வாழ்த்தி இந்நாளை தொடங்குகிறது உங்கள் அமெரிக்க தமிழ் வானொலி.

அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட பின்னணி பாடகன் சத்யன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

0: மரமானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கு.
1: வீரம் மானம் நடத்தை தெளிவு இந்நான்கும் படைக்கு பாதுகாப்பு.
2: Valor, honor, legacy and loyalty. These are the real strengths of an army.
0: உருபசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு.
1: கடும் பசி தீரா நோய் பகைமையும் இல்லாததே நாடு.
2: Glory to the nation that is free from hunger, epidemics and determined enemies.
0: எனை மாட்சி தாகிய கண்ணும் வினை மாட்சி இல்லார்கண் இல்லது அரண்.
1: செயல் வீரர் இல்லையேல் உறுதியான கோட்டையும் பயனற்றது.
2: However grand a fortress may be, it is useless if it lacks able men to defend it.
0: நாடென்ப நாடா வளத்தன நாடல்ல நாட வளந்தரு நாடு.
1: பிறரை நாடாது தன்வளம் உடையதே நாடு.
2: The ideal country is self-sufficient with resources and is not dependent on others for survival.
0: காண முயலைத அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது.
1: முயலை தாக்கிய அம்பை விட யானையை தாக்க தவறிய வேலே சிறந்தது.
2: The spear that missed the elephant is more glorious than the arrow that got the hare.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிணிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: உங்கள் அபிமான இசையமைப்பாளர்களோட சிறந்த பாடல்களின் தொகுப்பாக ஒலித்துக் கொண்டிருப்பது கலிபோர்னியாவிலிருந்து காலை தென்றல் நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருந்து பாடல்களை கேட்டு மகிழ்வோம். வாங்க அடுத்த பாடல் இதோ.

0: வேணாம் தகர் நான் உக்கார் உக்கார் உக்கார் உக்கார் அப்படி அப்படி
1: GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு global center for siddha.org என்ற இணைய முகவரியை நாடவும்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி வழங்கும் கலிபோர்னியாவின் காலை தென்றல் நிகழ்ச்சி. தொடர்ந்து பாடல்களை கேட்போம் வாங்க. அடுத்த பாடல் இதோ.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இடம்பெற்றுக் கொண்டிருப்பது மெட்டுக்கள் புதுசு. இன்றைய எங்கள் தெரிவுகளும் உங்களை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கும் என்று நம்புகின்றோம். சரி நேர்களே, தொடர்ந்து அடுத்த பாடலை கேட்போம். இதோ மெட்டுக்கள் புதுசுக்காய் ஒழிக்கும் அடுத்த பாடல் உங்களுக்காக.

இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் மெட்டுக்கள் புதுசின் அடுத்த பாடலுக்கு செல்லும் முன்பாக, இந்த நிகழ்ச்சியில் உங்கள் வியாபார நிலையங்களையும் நீங்கள் அனுசரணையாளராக கொண்டு வரலாம். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது sponsor@tamilmedia.org என்ற எங்கள் மின்னஞ்சல் முகவரியினூடாக எம்மை தொடர்பு கொள்ளும் இடத்தில் அதற்குரிய வழிமுறைகளை நாங்கள் உங்களுக்கு அமைத்து தர இருக்கின்றோம். sponsor@tamilmedia.org என்ற இணையத்தில மின்னஞ்சல் முகவரியினூடாக நீங்கள் எங்களை நாடி உங்கள் வியாபார நிலையங்களையும் அமெரிக்க தமிழ் வானொலியில் அனுசரணையாளராக கொண்டு வரலாம். சரி, நீர்களை மட்டுக்கள் புதுசில் ஒலிக்கும் அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக.

இப்படி சூடு.

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பாவையர் உலகம் பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கின்றது உங்களுக்காக.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாவையர் உலகம், பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. அமெரிக்க மண்ணில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற தன்னார்வ தொண்டு நிறுவனம் www.americantamilradio.com என்ற இணையதளத்தினூடாகவோ தர இறக்கம் செய்யப்படக்கூடிய அமெரிக்க தமிழ் வானொலியின் செயலி, யூடியூப் மற்றும் முகநூல் ஆகியவற்றினூடாக அமெரிக்க மண்ணிலிருந்து 24 மணி நேரம் இடைவிடாது தமிழ் முழக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

நீங்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறப்பு நிகழ்ச்சி பாவையர் உலகம். இது பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. நாளை மீண்டும் பாவையர் உலக நிகழ்ச்சியில் சந்திப்போம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் பாவியர் உலகத்தை அடுத்து அலங்கரிக்கின்றது சமையல் குறிப்புகள். நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ் உங்களுடன்.
1: எல்லோருக்கும் வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி. அமெரிக்க தமிழ் வானொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாவையர் உலகம். பாவையர் உலகத்தில் அடுத்து நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ் இலகுவாக ருசியாக எப்படி சமைக்கலாம் என்று என் சார்பிலான என் சமையல் குறிப்புகளுடன் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்க வேணும்னு சொல்லி இருவேன வேண்டிக் கொண்டு இன்றைய சமையலுக்குள்ள போவோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது ஒரு லட்டு. இப்போ பரிசம் எல்லாம் வருது. ஸோ நல்ல சத்தான ஒரு லட்டு அப்படி செய்கிற பேரிச்சம்பழம் வச்சு ஒரு லட்டு அப்படி செய்கிறேன்னு சொல்லித்தாரேன். இதை நீங்கள் லட்டாகவும் சாப்பிடலாம், இல்லை நீங்கள் மாவில் துவச்சி பொறிச்சு பலகாரமாகவும் சாப்பிடலாம். இது எங்களோட ஸ்ரீலங்காவில் ஸ்பெஷலி பேட்டிக்குலோ, நான் வந்து பேட்டிக்குலோ, அதனால் அந்த ஊரில் வந்து இது நல்ல ஃபேமஸ். இது இந்த செய்கிறதுல எங்களோட தங்கச்சி எக்ஸ்பர்ட், நல்லா செய்வாள். எனக்கு இனிப்பு பொருட்களில் பெரிய ஆர்வம் எல்லாம் கிடையாது. அது மாதிரி என்ற வீட்டாக்களுக்கும் அந்த இனிப்பு பொருட்களில் பெரிய ஆர்வம் கிடையாது. அதனால் அங்குகள் செய்கிறது நான் குறைச்சிக்கொள்கிறது. பெருசாக நான் இருந்திருந்துட்டு தான் எப்போவாவது செய்வேன். தங்கச்சி வந்து அடிக்கடி செய்வாள். அப்போ செய்த அவக்கு நல்ல பழக்கம், நல்ல ப்ராக்டிஸ் ஆகிட்டது. அவள் உடனே எப்போ பார்த்தாலும் அதுதான் செய்வாள். அந்த அவள் கிட்ட என்ன கொண்டாட்டம் என்று சொன்னாலும் இந்த பலகாரம் இல்லாமல் இருக்காது. அவட்டு அங்கே போய் நின்ற இடத்துல நான் பார்த்துட்டு வந்து தான் நான் இது செய்தேன். நான் முந்தி அப்பம்மா அம்மம்மா அம்மா எல்லாம் செய்கிறது, அந்த நேரம் யார் போய் இதெல்லாம் பார்க்குறது, நாங்கள் செய்கிறல சாப்பிட மட்டும்தான் போவோம். அப்போ அந்த ரெசிபி எல்லாம் அந்த ஐடியாவும் இல்லை, எங்களுக்கு சமைக்கிற நோக்கமே இருக்க இல்லைன்னு. அப்போ அந்த ஐடியாவும் இல்லை, தெரியணும்னு சொல்கிற நினைவு கூட எங்களுக்கு இல்லை. இதெல்லாம் பார்த்து பழகி நாங்கள் செய்ய வேணுமேன்றதெல்லாம் இல்லை. வந்துட்டோம், வந்தால் பிறகு இதெல்லாம் செய்கிறதுக்கான சாப்பாடெல்லாம் பொருட்கள் எல்லாம் அந்த நேரம் எங்களுக்கு கிடைக்கல. நாங்கள் வந்த நேரங்கள்லாம் இங்கே அதெல்லாம் இப்போ குமியல் கொம்பு மாரி எங்கேயோ ஒரு தமிழ் கடை இருக்கும், இந்தியன் கடை இருக்கும், எங்கேயோ ஒரு தமிழ் கடை இருக்கும். இல்லாட்டி கனடாவுக்கு போனால் தான் வாங்கி கொண்டு வந்து செய்யலாம். அப்போ இதை இல்லாட்டி ஸ்ரீலங்காலேருந்து எங்களுக்கு வந்துடும் பலகாரம் எல்லாம். அப்போ அப்படி தான் நாங்கள் அதை சாப்பிட்டோம். நாங்கள் இப்போ நிறைய கிடக்குது, செய்வோம்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தோம். பார்த்து பார்த்து பழையனது தான் அங்கே கேட்பேன், என்ன பலகாரம் இந்த முறை உங்களுக்கு வருஷத்துக்குன்னா இதான்ட்டு சொல்லுவாங்க. ஆ அப்படின்ட்டு நாங்கள் செய்கிறது, சொன்னோன்னே செய்ய வேணுன்னு இருக்கும். அப்போ கேட்டுக்கொண்டு செய்தது தான். இது எங்கள் தங்கச்சியோட ரெசிபி தான், நான் சொல்லித்தாரன். இதுக்கு தேவையான பொருட்களையும் செய்முறை பற்றியும் நாங்கள் பார்ப்போம். இதுக்கு நல்ல பேரிச்சம்பழம், அதாவது நல்லா கனிஞ்ச நல்ல புது பேரிச்சம்பழமாக இருக்கணும், காஞ்ச பேரிச்சம்பழம் வேண்டாம். இந்த மஞ்சத்தூள் என்று சொல்லி அநேகமாக இந்த எல்லா கடைகள்லையும் விற்குது, அது நல்ல பேரிச்சம்பழம், நல்ல சாஃப்டாக இருக்கும், கல் மாதிரி இருக்காது, ஒரு நசிச்சா நசிப்படும் அப்படியான பேரிச்சம்பழம், முழுசாக நல்லா பார்க்கவே முழுமுழன்று இருக்கும். அப்படியான பேரிச்சம்பழம் வாங்குங்கோ, அதுதான் நல்லா இருக்கும். அந்த பேரிச்சம்பழம் வந்து 300 கிராம், மற்றது 200 கிராம் ரவை, சூஜி என்று சொல்லுவாங்க ரவை, 50 கிராம் சீனி, ஏன்னா டேட்ஸில் இனிப்பு இருக்கிறபடியாக சீனியாக குறைச்சி போடுறோம். பீனட்ஸ் அதாவது கச்சான் 30 கிராம், முந்திரி பருப்பு 30 கிராம், பயறு உடைச்ச பயறு அந்த தீட்டின தோல் நீக்கின பயறு 30 கிராம், தேங்காய்ப்பூ 50 கிராம், ஏலக்காய்த்தூள் 1/2 தேக்கரண்டி, நெய் 2 to 3 tablespoons. இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். இப்போ செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். ஒரு பவுலுக்குள்ளே பவுல் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க, கொஞ்சம் பெரிய பவுல் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஆக பெரிய போல் இல்லை, ஒரு அளவான போல் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. பேரிச்சம்பழத்தை ரெண்டாக வெட்டிட்டு சீட்ஸை எடுத்துட்டு அதை குட்டி குட்டியாக வெட்டுங்க. இனி இந்த வறுக்கிற வேலையால் பார்ப்போம். அடுப்பில் கொஞ்சம் அடிகனமான பாத்திரத்தை வச்சு சட்டியை சூடாக்கிட்டு ஒரு கொஞ்சம் 1/2 டேஸ்பூன் நெய்யை விட்டுட்டு அதுக்குள்ள 1/2 டேபிள்ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு முதல் ரவையை வறுப்போம். ரவையை நல்லா பொன்னுறமாக ஒரு 3 to 4 minutes வறுக்கணும். ஒரு 4 to 5 நிமிஷத்துக்குள்ளே வறுப்பட்டுரும் அது வடிவாக, நல்ல கோல்டன் ப்ரௌனாக வரணும். அதுக்காக கறுக்க விட்டுறாதீங்க, ப்ரௌன் ஆக்கி போடாதீங்க. ஒரு லைட் ஸ்லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வரையக்கிலேயே அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டிங்கன்னா சட்டியில் இருக்கிற சூட்டில் அது கரெக்டான பதத்துக்கு வரும். அதான் அந்த சூட்டோடையே இந்த பேரிச்சம்பழம் வெட்டி வச்சுருக்கிற பேரிச்சம்பழத்துக்கூட கலவுங்கோ. அதுக்கு பிறகு அந்த சூட்டோடையே பெருச்சம்பளத்துக்கு நடுவில் சீனியை போடுங்க. சீனியை போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த ரவையை கொட்டி விடுங்க. அப்போ அந்த சூட்டில் அந்த சீனி கொஞ்சம் இது மெல்ட் ஆகிறதுக்கு ரெடியாகும். அதுக்கு பிறகு தேங்காய் பூவை வருங்க. அதே மாதிரி நெய் போட்டு இந்த தேங்காய் பூவை வருங்க. அதே மாதிரி கோல்டன் ப்ரௌனாக ப்ரௌனாக வருவானும், ஆனால் கறக்கக்கூடாது. கருப்பாக வந்ததுன்னு சொன்னால் கொஞ்சம் டார்க் ப்ரௌனாக வந்தாலே கசக்கும். அதையும் டார்க் ப்ரௌனாக வந்து வர தொடங்க, லைட் ப்ரௌனாக வர தொடங்கினோடனே நீங்கள் டக்குன்னு எடுத்து இதுக்குள்ளே கொட்டிட்டீங்கன்னு சொன்னால் அந்த சூட்டிலேயே அது இன்னும் ப்ரௌன் ஆகும், அது காணும். அடுத்து இன்னொரு அரை டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டு கச்சானையும் முந்திரியையும் இதே மாதிரி வருங்க. வறுத்துட்டு இதை ஒரு கட்டிங் போர்டில் போட்டு கத்தியால் நல்லா சொப்பண்ணுங்க. நல்லா குறுநில குறுநிலாக வெட்டி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் குறுநிலாக வெட்டி விடுங்க. வெட்டினீங்கன்னு சொன்னால் அப்போ தான் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லாட்டி முழுசு முழுசாக இருந்தால் பிடிக்கப்படாது. இப்போ இதையும் ஒரு போலுக்குள்ளே போட்டுட்டு, அந்த அதே போலுக்குள்ளே போட்டுட்டு அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூளையும் போட்டு இப்போ நல்லா கையால் கசக்கி கசக்கி குழையுங்க. அந்த பேரிச்சம்பழம் நசிஞ்சு விரவணும். நசிச்சு நசிச்சு அந்த ரவையோட சீனி கச்சான் முந்திரி பருப்போடு நல்லா சேரவணும். இந்த பயறு எல்லாம் அப்படி நல்லா சேர்ந்தா பிறகு நீங்கள் அப்படி இந்த குழச்சி நல்லா சேர்ந்து பிடிக்கிற பதம் பெறும் வரைக்கும் பாருங்க. அதுக்கு பிறகு நீங்கள் உங்களுக்கு அளவான உருண்டையாக ஒரு லட்டுட சைஸுக்கு நல்லா பிடிக்கலாம். என்ன நல்ல பேரிச்சம்பழமாக இருக்கீங்களே, உங்களுக்கு தண்ணியோ எதுவோ தேவைப்படாது, இது பிடிக்கிறதுக்கு நல்ல வடிவாக இறுக்கி வடிவாக பிடிச்சி வச்சுக்கொள்ளுங்க. இதை வச்சிங்கன்னு சொன்னால் ஆற விட்டு இதை சாப்பிட்டா லட்டு. இதையே ஒரு கப் மா வறுக்காத மா வறுக்கா பச்சை கோதுமை மா அதை எடுத்து அதுக்குள்ளே ஒரு டேபிள் ஸ பூன் அரிசி மாவும் போட்டு தேங்காய்ப்பால் அல்லாட்டி தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சம் போல் உப்பும் போட்டு நீங்கள் தோசைக்கு அந்த இட்லிக்கு கரைக்கிற மா மாதிரி பேட்டர் மாதிரி கரைச்சிடுங்க. கரைச்சிட்டு அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் விட்டு பொரிக்கிற அளவுக்கான எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடாகினா பிறகு இந்த பலகாரத்தை எடுத்து மாவில் துவச்சிட்டு இதை பொறிச்சிங்கன்னு சொன்னால் இது பேரிச்சம்பழ பலகாரம். ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடக்கல. என்னடா கச்சான் கடிபடும், கடலை அந்த கச்சான் கடிபடும், அல்லது முந்திரி பருப்பு கடிபடும், பயறு கடிபடும், தேங்காய்ப்பூ ரவை எல்லாம் சேர்ந்து நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்டீங்கன்னு சொன்னார். இதை ட்ரை பண்ணி பாருங்க. என்ன பிள்ளைகளுக்கும் சரி எங்களுக்கும் சரி, இது ஒரு நல்ல சத்தான மாவிலேருந்து செய்யாமல் இது நல்ல ஒரு சத்தான சாப்பாடு. என்ன இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த வருஷத்துக்கு சூப்பராக இருக்கும். மற்றது பயறு வறுக்கைக்கில் கை விடாமல் வறுக்குவானு. என்னென்னு சொன்னால் கையை விட்டிங்கன்னா அது கல் பத்துமன்னு சொல்லுவாங்கன்னா கடிக்கிறது கஷ்டமாக மாதிரி வந்துடும். அதனால் கை விடாமல் தான் இதை வறுக்கணும். நீங்கள் எல்லாத்தையுமே இதை இதையும் வறுக்கல கை விடாமல் நீங்கள் வறுங்க. ஏன்னா ஒரு பக்கம் கருகும், ஒரு பக்கம் இதாண்டு போகும், அப்படி தேங்காய்ப்பூவோ சரி எதுவோ வறுக்கல கை விடாமல் நீங்கள் வறுத்து வந்தால் தான் எல்லாம் ஈவனாக வரும். ஆனால் ஸ்பெஷலி பயறு அந்த கல் பத்தாமல் இருக்கிறேன்னு சொன்னால் பயறு உளுந்துகள் வறுக்கல நீங்கள் கை விடாமல் வறுத்தீங்கன்னு சொன்னால் அது கல் மாதிரி வராமல் நல்லா சப்பி சாப்பிடக்கூடிய மாதிரி வரும். இதை நீங்கள் இந்த முறை வருஷத்துக்கு செய்து பார்த்துட்டு உங்களோட அபிப்பிராயங்களை எங்களுக்கு சொல்லுங்கோ. உங்களோட விமர்சனங்கள் தான் எங்களுக்கு ஒரு பூஸ்ட். நீங்கள் பயமில்லாமல் உங்களோட அபிப்பிராயங்களை வானிலைக்கு சொல்லுங்கோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாவையர் உலகம். இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் பாவையர் உலகத்தில் இன்றைய நாள் என் தயாரிப்பில் பேரிச்சம்பள லட்டு அல்லது பேரிச்சம்பள பலகாரம் எப்படி செய்கிறதுன்றத உங்களோட அளவலாவி இருந்தேன். நாளைய தினமும் இன்னும் ஒரு சமையலுடனும் அதை தயாரிக்கும் முறை பற்றியும் உங்களுடன் அளவலாக காத்திருக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள் அமெரிக்க தமிழ் வானிலையுடன். நியூயார்க் ரோச்செஸ்டரிலிருந்து நான் மீனோஜினி ஜெயராஜ், நன்றி, வணக்கம்.
0: நேர்கள் இதுவரை பாவியர் உலகத்தில் சமையல் குறிப்புகள் கேட்டீர்கள். எம்முடன் இணைந்திருந்தவர் நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ். தொடர்ந்து பாவியர் உலகம் உங்களுக்காக. நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க வண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

0: சார் இவங்க பாடுறது?
1: என்ன சார் நீங்க, இவங்களை தெரியாதா? இதுவரைக்கும் இவங்க கச்சேரி கேட்டது இல்லையா நீங்க? சார் இவங்கதான் ஃபேமஸ் பாடகி சியாமலா கௌரி.

வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி மற்றும் அமெரிக்க தமிழ் ஊடகம். இந்த வாரம் உலகில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் சுருக்கம் இதோ உங்களுக்காக. காசாவில் புதிய சமாதான முயற்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அமெரிக்கா முன்வைத்த சமாதான திட்டத்தை இஸ்ரேல் நிராகரித்த வேளையில் அமெரிக்க தூதர்கள் கைரோவில் எகிப்த், கட்டார் மற்றும் டர்க்கியைச் சேர்ந்த மத்தியஸ்தர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார்கள். திட்டத்தில் போர் நிறுத்தம், ஹமாஸ் ஆயுத கலைப்பு, இஸ்ரேலிய படைகள் வெளியேறுதல் மற்றும் புதிய பலஸ்தீனியத்தில் சிவில் நிர்வாகத்தின் கீழ் மறுசீரமைப்பு போன்ற அம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அதே நேரம் இஸ்ரேலிய தாக்குதல்கள் காசாவில் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது. ஈரான் அமெரிக்கா இடையேயான பதற்றம் இந்த வாரமும் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹமோஸை மீண்டும் திறப்பதற்கு சில நிபந்தனைகளை ஈரான் வைத்த வேளையில் அமெரிக்கா பொருளாதார அழுத்தத்தை அதிகரிக்கப் போவதாக எச்சரித்திருக்கின்றது. இதன் தாக்கமாக எண்ணெய் விலை, உலக சந்தைகள் மற்றும் சர்வதேச வர்த்தகம் ஆகியவற்றில் உணரப்பட்டிருக்கின்றது. ஆகஸ்ட் 10 தேதியன்று எண்ணெய் விலை சுமார் 5% உயர்ந்ததாக ராய்ட்டர்ஸ் தெரிவித்திருக்கின்றது. இந்த வாரத்தின் மிகப்பெரிய இயற்கை பேரழிவுகளில் ஒன்றாக இந்தோனேஷியாவில் இடம்பெற்ற நிலநடுக்கம் தற்பொழுது விவரத்துக்கு வந்திருக்கின்றது. ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். இன்றைய நிலவரப்படி 50 மேல் உயிரிழந்ததாகவும் அங்கிருக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பாவில் சில பகுதிகளில் காட்டுத்தீ இடம்பெற்றதை தொடர்ந்து 500 மேற்பட்ட மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். காலநிலை மாற்றம், அதிக வெப்பம், வறட்சி இவை அனைத்தும் காட்டுத்தீ அபாயத்தை அதிகரித்து வருகிறது. ஜாம்பியாவில் முக்கிய அரசியல் செய்தியாக, ஜாம்பியாவின் ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றிருக்கின்றது. தற்போதைய ஜனாதிபதி மீண்டும் போட்டியிட்டிருக்கின்றார். ஆனால் வாக்கு எண்ணிக்கையின் போது தேர்தல் அதிகாரிகளுக்கு எதிரான வன்முறை காரணமாக சில இடங்களில் எண்ணிக்கை தற்காலிகமாக தற்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கின்றது. ஜாம்பியாவின் பொருளாதார சீர்திருத்தங்கள் மற்றும் ஜனநாயக நிலைத்தன்மைக்கு ஒரு முக்கிய சோதனையாக இந்த ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் பார்க்கப்படுகின்றது. இந்த வாரத்தின் மிக அழகான அறிவியல் நிகழ்வாக ஆகஸ்ட் 12 தேதி இடம்பெற்ற டோட்டல் சோலர் எக்லிப்ஸ், ஆர்டிக் பகுதியில் தொடங்கிய இந்த முழு சூரிய கிரகணம் கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, நோர்தன் ஸ்பெயின் மற்றும் ஐரோப்பாவின் சில பகுதிகளில் தென்பட்டிருக்கின்றது. 1999 பிறகு ஐரோப்பாவில் ஏற்பட்ட முதல் முழு சூரிய கிரகணமாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. விளையாட்டு உலகில் 2026 யூரோப்பியன் அத்லட்டிக் சாம்பியன்ஷிப் போட்டி தற்பொழுது பர்மிங்ஹாமில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஐரோப்பாவின் முன்னணி தடகள வீரர்கள் பலர் தங்கள் திறமைதனை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆண்கள் ட்ரிபிள் ஜம்பில் ஆண்டிடாயஸ் ஹெர்னாண்டஸ் வரலாற்றில் 4வது நீளமான ட்ரிபிள் ஜம்ப்களில் ஒன்றை பதிவு செய்து தங்கம் வென்றிருக்கின்றார். உதைப்பந்தாட்டத்தில் ஆகஸ்ட் 16 தேதி ஃபிஃபா கம்யூனிட்டி ஷீல்ட் ஆர்சனல் வர்சஸ் மேன்செஸ்டர் யுனைட் சிட்டி மற்றும் ஆர்சனல் மேன்செஸ்டர் சிட்டியை 3-0 என்ற கணக்கில் வீழ்த்தியிருக்கின்றது. இந்த போட்டிகள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இது பற்றிய மேலதிக விவரங்களை நாங்கள் அடுத்த வாரமும் உங்களுடன் பகிர்ந்து கொண்டு இருக்கின்றோம். சரி நேர்களே, இந்த வாரத்துக்குரிய உலகின் முக்கிய தகவல்கள் மற்றும் செய்திகள் அவை மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் அன்பு தமிழ் வணக்கங்கள்.

அடமானுடனே தாயகத்தை காதலிக்க கற்றுக்கொள். பெத்த தாய் சுமந்தது 10 மாதம், நிலம் சுமப்பதோ நீண்ட காலம். அன்னை மடியில் இருந்து கீழிறங்கி அடுத்த அடியை நீ வைத்தது தாயகத்தின் நெஞ்சில்தானே. இறுதியில் புதைந்தோ அல்லது எரிந்தோ எருவாவதும் தாய் நிலத்தின் மடியில்தானே. நிலமிழந்து போனால் பலமிழந்து போகும், பலமிழந்து போனால் இனமழிந்து போகும். ஆதலால் மானுடனே தாய் நிலத்தை காதலிக்க கற்றுக்கொள். இந்த மண் எங்களின் சொந்த மண், இதன் எல்லைகள் மீறி யார் வந்தவன்? நிலைகள் தளர்ந்து தலைகள் குனிந்து நின்றது போதும் தமிழா. உந்தன் கலைகள் அழிந்து கவலை மிகுந்து கண்டது போதும் தமிழா. இன்னும் உயிரை நினைத்து உடலை சுமந்து ஓடவா போகிறாய் தமிழா? கவிஞர் புதுவை ரத்தினதுரை.

தங்க தமிழீழ மண்ணில் ஒரு தலைவன் பிறந்தான், தமிழீழ நெஞ்சங்களிலெல்லாம் தம்பி நிறைந்தான் என்று களிப்படைந்து கானம் இசைக்கும் காளை ஒருவன்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி தமிழ் எங்கள் மூச்சு. நீங்கள் இப்பொழுது முதல் டீ கடை சிறப்பு நிகழ்ச்சியை கேட்கலாம். மெட்ரோபோல் அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறப்பு தயாரிப்பு இது. திங்கள் முதல் வெள்ளிவரை வார நாட்களில் பசிபிக் நேரம் பகல் 1 மணி முதல் 3 மணி வரை உங்களை மகிழ்ச்சியில் கொண்டு வர காத்திருக்கின்றது டீ கடை. இதோ உங்கள் எங்கள் அன்பின் VMS ராம்குமாரின் கைவண்ணத்தில் டீ கடை உங்களுக்காக.

0: காதலியால் கைவிடப்பட்டவர்கள், நண்பர்கள் மீது நம்பிக்கை இழந்தவர்கள், இது போன்ற லௌகீக விஷயங்களால் பாதிக்கப்பட்டு சன்னியாசியாகி ஆன்மீகத்தின் ஆழத்தை அறிய என்னை நாடி வந்திருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் இந்த உளுந்தூர் பேட்டை உலகானந்தாவின் உளமார்ந்த ஆசீர்வாதங்கள். இதோ நான் கையில் வைத்திருக்கிறேனே, இது என்ன?
1: ராயபுரமா?
2: ஆமா.
0: இதை பார்த்தவுடன் உங்களுக்கு என்ன தோன்றுகிறது?
1: சார், அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வர்றாரு, அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க.
0: இந்த லௌகீக வாழ்க்கையில் இருந்து நட்பு, காதல்,
2: கரெக்டா சொல்றாரு,
0: சமுதாயம், இந்த நான்கையும் ஒரு மனிதன் துறக்கும் போதுதான் அவனுக்கு ஆன்மீகம் எனும் இந்த பழம் கிடைக்கும்.
1: என்ன
0: சலசலப்பு! எல்லோரும் உங்கள் கண்களை மூடி ஆழ்ந்த தியானத்துக்கு செல்லுங்கள். அப்படியே மெய்மறந்து

டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

போட்டு ஆறு ஆட்டையே போட வந்தீங்க, உங்களை விட மாட்டேன்டா. இங்க வாங்க, இந்த வேலை போ.

0: என்ன வயலு, ஒரு எட்டு நாள் பீடி குடுறா தம்பி.
1: என்ன பீடினே?
0: பூமார்க்கு பீடி குடு. இந்த அருக்கு பக்கத்து ஊரு, 1.5 கிலோமீட்டர். மழை அப்படி பெய்யுது, இந்த ஊர்ல தான் அப்படி அநியாய வயலு. நம்ம யாரு வம்புக்கும் போறது இல்ல, யாரு தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டு போயிடுறது. என்ன பொழப்பு, மனுஷன் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு இருப்பான்,
1: நாளை கழிச்சு,
0: நாளை கழிச்சு ஊருக்கு போடாம இருக்கேன். அங்க என் தங்கச்சிக்கு சடங்கு.
1: தங்கச்சி இல்லையா? ஏன் போய் சொல்ற?
0: இல்லப்பா, சின்னம்மா மக. குடு,
1: பிடியே இல்லனே.
0: இல்லாதாலும் பரவாயில்ல, சுருட்டா இருந்தாலும் குடுறா, பகுத்த கலக்குது. குடு, கெட்ட நேரம் இருந்தா ஒட்டத்துல
2: உட்காந்தாலும்.
0: நாங்களா வர்றோம்?
3: என்ன பாத்துக்கிட்டே இருக்க?
0: எது
3: நானே
0: பீடி காசு இல்லாம எட்டு நாள் கலா நடந்திருக்கேன். சில்லற காசு வேணுமா? சில்லற காசு,
3: காசு இல்லாம என்னத்துக்கு வேற? தூண்டு திரும்பி பார்க்கலாம்.

0: அண்ணே
1: என்னடா
0: அங்க பாருங்கண்ணே
1: உட்கார்ந்துருக்கா என்ன அப்ப
0: எப்படியா உட்காரலாம் இந்த ஊர்ல உங்க மரியாதை என்ன பவர் என்ன உங்களுக்கு முன்னாடி ஒருத்தன் வெள்ளஞ்சலியமா உட்காந்துருக்கத பார்த்தா என் மனசுக்குள்ள ரொம்ப நெருடுதுண்ணே
1: என்னதே
0: நெருடுது
1: சரி இப்ப என்னடா பண்ண சொல்ற
0: ஒரு அஞ்சு நிமிஷம் இவனுக்கு சைக்கிஷமா நீங்க உட்காரணும்
1: அறிவிக்கிட்டவனே நம்மளுக்கு இவ்வளவு வேலை இருக்கு இதான் வேலையாடா
0: வேலை கிடக்குது வேலை நம்ம கவுறது என்ன ஆகுது
1: இப்ப நான் உட்காரணும் உட்கார்ந்தா உனக்கு சந்தோஷம்
0: ஆமாண்ணே
1: விடு வா அநியாயத்துக்கு விசுவாசமா இருக்கடா அண்ணன் மேல
0: இந்த தில்லாலங்கடி வேலை எங்களுக்கும் தெரியும் எங்க அண்ணன் லேசா நீ படின
1: படிக்க தெரியாதரா
0: பரமாவது பாருங்க
2: ஒரு டீ போடு
0: அண்ணன் ஒரு ஆர்டர்ஸ் போடு
1: பின்றடா
0: நம்மளுக்கு கால் இல்லையாண்ணா
1: எவன் சொன்னா
0: கால் மேல கால் தூக்கி போடுங்க அப்படித்தான்
2: டீ கேன்சல்

சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே நான் ஆரடிச்சிட்டீங்களா? ஏய், நீ எந்த ஜில்லாவில் இருந்தாலும் சரி, ஓ உசுறு என் கையில் தான். டேய், என் கையில் தான். அம்மா அம்மா அம்மா அம்மா அம்மாப்பா, சரிங்களா? சரிங்க அம்மா.

0: கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. இதான் மாப்பிள்ள, நீங்க கேட்ட வேட்டியாபுரம் அரமனை பார்த்தாச்சுல, இப்படி ஊருக்கு போங்க.
1: கையெடுங்க.
0: ஏ சைக்கிள் போறீங்களா?
1: இந்த அரண்மனையோட ஹிஸ்டரி உனக்கு தெரியுமா?
0: ஹிஸ்டரி என்ன வரலாறு தானே? இந்த அரண்மனையில இருந்தவனுங்கெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னால ஓடிட்டானுங்களாம். இப்ப யாரோ ஒரு இழிச்ச விலைக்கு வாங்கி இதை பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கானா? எதை வேணாலும் புசி வெளியே இருக்கிறத மறைச்சிடலாம், ஆனா உள்ள இருக்கிற மறைக்க முடியுமா? போயிடலாம் மாப்பிள்ள.
1: சரி வா போலாம்.
0: உள்ள வெளியே மாப்பிள்ள ஆளு எல்லாம் செத்து கிடக்கு.
1: எருமை முருகேஷ்.
0: எருமையா?
1: அப்படி உள்ள என்னதான் இருக்கு முருகேஷா?
0: ஏதோ பேய் இருக்கின்றானுங்க,
1: பைத்தியக்காரங்க,
0: பிசாசு இருக்கின்றானுங்க,
1: பயந்தா குழி.
0: அது போக 30 அடியில் 30 வருஷமா பெரிய பாம்பு இருக்கின்றானுங்க. இதனாலயே நம்ம கோபால் இருக்கல, கோபால் அவன் 4 மணிக்கு மேல வேலை செய்யறதே இல்லையா? ஏதோ ஒரு நாள் 4 மணிக்கு மேல துணிச்சல செஞ்சு பாப்போமே அப்படின்னு செஞ்சானா. அன்னைக்கு பார்த்து எல்லா சாமான் திடீர் உடைதான் சாய்தான். அப்பொழுது கோபாலு 4:30க்கெல்லாம் எஸ்கேப் ஆயிருவானா? ஏன் மாப்பிள, இவ்வளவு பயம் உள்ளவன் ஏன் தனியா வேலைக்கு? மாப்பிள்ளைய காணா, மாப்பிள, மாப்பிள, மாப்பு பச்சுட்டா, மாப்பு இதை தனியா விட்டு போயிட்டாரு. நான் எப்படி வெளியே போவேன்? இங்க இருந்து 1 கிலோ விட்டு வெளியே போடுவேன். நான் என்ன செய்வேன்? அது கோபாலு என்னை கூட்டிட்டு போலா? எங்கட இருக்க கோபாலு? கோபாலு, ஆமா.

0: சீக்கிரமா வந்துடா.
1: சரிக்கா.
2: என்ன மாப்பிள்ள, மாமனை கண்டுக்காம போற? எங்க வர?
1: டீ வாங்க.
2: நாங்க என்ன சாரா கடையடா போட்டிருக்கோம், நாங்களும் டீ கடை தானடா போட்டிருக்கோம்.
1: எங்க அக்கா நல்ல கடையை பார்த்து வாங்கிட்டு வர சொல்லிச்சு.
3: என்னது நல்ல கடையா? டேய், எங்களை விட நல்ல கடை இந்தியா, இங்கிலாந்து, ஈராக்கு போனாலும் கிடைக்காதுரா. வந்து வாங்கிட்டு போடா. ஏன் ரப்பரு?

0: அங்கன்னா ஓடியா போயிடுவான். அப்புறமா உங்க அக்கா வந்து வாங்கிக்க சொல்லு. பங்கு பங்கு அங்கே பாரு பங்கு.
1: அட பாவிகளா, நான் போட்ட டீ நாய்க்கா.
2: என்னடா பண்ற, நாய்க்கட உத்தர, நாய்க்க
1: அடி அடி, நல்ல அடி.
2: நாய் செத்து போச்சுன்னா யாரா பொறுப்பு?
1: அதானே.

0: சிகரெட்.
1: வீரர்களின் இடையே ஒரு வீரர் போல சில நொடி வாழ்கின்ற.
0: ஓகே, வெக்கம்.
1: இது பெண்மை பேசிடும்
0: மீசை.

GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு global center for siddha.org என்ற இணைய முகவரியை நாடவும்.

mangotree.online இலங்கை மற்றும் இந்திய நாட்டின் பிரத்யேக உணவு வகைகளை உங்கள் இல்லத்திற்கே எடுத்து வந்து விநியோகிக்கிறார்கள் mangotree.online. நீங்கள் ஆர்டர் செய்யும் உணவு வகைகள், சிற்றுண்டி வகைகள் மற்றும் மளிகைப் பொருட்கள் மிகுந்த தரத்தோடு மிக குறைந்த விலையில் உங்கள் இல்லத்திற்கே எடுத்து வரப்படுகிறது. mangotree.online-இல் நீங்கள் வாங்கும் பொருட்களின் மதிப்பில் ஒரு பகுதி இலங்கை, இந்தியா மற்றும் அமெரிக்காவில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் இம்மக்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கும் நோக்கத்திற்காக செலவிடப்படுவது இங்கே குறிப்பிடத்தக்கது. மேலும் விவரங்களுக்கு www.mangotree.online என்ற இணையதளத்தையோ, முகநூல் மற்றும் இன்ஸ்டாகிராமில் mangotree.online-ஐயோ நாடவும். இலங்கை மற்றும் இந்தியாவின் பிரத்யேக உணவு வகைகள், சிற்றுண்டி வகைகள் மற்றும் மளிகை பொருட்களை இல்லத்தில் இருந்தபடியே mangotree.online-இல் ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்ளுங்கள்.

0: என்ன போஸ்ட்மேன், எப்படி இருக்கே? நல்லா இருக்கலா?
1: சௌக்கியமா இருக்கேன். கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்க.
2: என்னது, கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா?
1: ஆமா.
2: எனக்கா?
1: உனக்குதான்.
2: ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா, அப்படி ஈஸ்வரா.

0: ஏய் வேணு சாஸ்திரி, மிஸ்டர் வேணு சாஸ்திரி, ஏய் வேணு.
1: யாரு? அறநிலையத்துறை ஆபீசரா? தெரியும்.
0: அண்டாரமா பார்த்த என்ன கோட்டு சுட்டோட பார்த்தவன அடையாளம் தெரியல.
1: உனக்கு தெரியுதா யாருன்னு? ஏய்
2: பிச்சுமணி,
0: மிஸ்டர் பிச்சுமணி. You respect, take respect. மரியாதை கொடுத்து மரியாதை.
1: அத இங்கிலீஷ் சொல்லிட்டாங்க. சரி சரி, பயப்படாத நீ.
0: என்னுடைய ராஜினாமா கடிதம்.
3: ராஜினாமாவா? இருக்கிற வேலையை விட்டுட்டு சாப்பாட்டுக்கு என்னடா
0: பண்ணுவ? பெரிய வேலை, அப்படியே பஞ்சப்படி பயணப்படி கொடுத்துட்டிய. ஆற்றால் ஒரு சுண்டலுக்கு பொங்கலுக்கு தானே வேலை வாங்கினீங்க.
1: சரி சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அது என்ன கவர்?
0: This is my appointment order. Government job.
1: சரி.
3: இது நல்ல விஷயம் தானே?
0: நோ, நேக்கு மட்டும் தான் நல்ல விஷயம், நோக்கு கிடையாது.
3: என்ன இது, கொஞ்சம் ஓவரா தோணல? பிச்சு வாயை தரடா.
0: என்னது?
3: சக்கரை.
0: இந்த பார், இந்த சக்கரை குடுக்கறது, அல்வா குடுக்கறலாம் ஒன்னி திருநாவுக்கரசு வச்சுக்கணும். ஏன் வச்சுக்க கூடாது?
3: நல்ல வேலை கிடைச்சு.
0: ஏய் வாடிங்க. என்னடி லுக்கு விடுற? என்ன லுக்கு விடுற? கோயில்ல மணி அடிக்கிறப்ப பயிரஞ்சன் சொல்லி கிண்டல் பண்றது, இப்ப நல்ல மாப்பிள்ள மிஸ் ஆயிட்டானேன்னு வவுர் எரியுதா உங்களுக்குலாம்? எரியட்டும், ஆனா அணைக்க நான் வரமாட்டேன். ஒரிஜினல் பயிரஞ்சனுக்கு போன் பண்ணுங்க, அது வந்து அணைக்கும். போ யாய் வேணு.
3: அது விடுங்கண்ணா, மூக்கி போட்டு போற. அவர் பொறுக்கிண்டு
0: ஒன்னு சொல்றேன், யாராவது என்னை கான்டாக்ட் பண்றாருந்தா www.pichu.com மெயில் அனுப்புங்க. எனக்கு இப்ப ரயிலுக்கு நேரம் ஆகி போச்சு. எல்லா வட்டியா எல்லா எடு எடு எடு அக்கிரகாரத்தை வாய்ப்பு பண்ணு.

GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டிகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக

0: நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு குளோபல் சென்டர் ஃபார் சித்தா .org என்ற இணைய முகவரியை நாடவும்.
1: அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களே, வணக்கம். வாஷிங்டன் வட்டார பகுதியைச் சேர்ந்த முனைவர் இர பிரபாகரன் அவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை என்றும் பசிபிக் நேரப்படி காலை 8 மணிக்கு வழங்கி வரும் திருக்குறள் சிந்தனைகள் என்ற தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இப்போது திருக்குறளில் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் உரையாற்றுகின்றார்.

நான் உங்கள் நண்பன் பிரபாகரன் பேசுகிறேன். அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். திருக்குறள் சிந்தனைகள் என்ற இந்த தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இன்று திருக்குறளில் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் தலைமை பொறுப்பில் உள்ள ஒருவருக்கு இருக்க வேண்டிய நற்பண்புகளை பற்றி வள்ளுவர் கூறும் கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த சொற்பொழிவு https://திருக்குறள்கட்டுரைகள்.blogspot.com என்ற வலைத்தளத்தில் ஒரு விரிவான கட்டுரையாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருக்குறளில் தலைமை பண்புகள். வியக்கத்தக்க சாதனைகள் புரிந்த பலரை பற்றிய செய்திகளை வரலாற்றில் காண்கிறோம். உதாரணமாக, தமிழகம் முழுவதையும் ஆண்ட கரிகால் பெருவளத்தான், அலெக்சாண்டர் த கிரேட், சைரஸ் த கிரேட் ஆஃப் பெர்ஷியா, செங்கிஸ்கான் ஆஃப் மங்கோலியா, அசோக சக்கரவர்த்தி, நெப்போலியன் போனபார்ட் போன்றவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள். வெள்ளையர்களிடமிருந்து இந்தியர்களுக்கு விடுதலை பெற்றுத்தந்த காந்தி அடிகள், தென்னாப்பிரிக்காவில் வழக்கிலிருந்த நிறவெறி இனவெறி ஆகியவற்றை எதிர்த்து போராடி அங்குள்ள மக்களுக்கு விடுதலை பெற்றுத்தந்த நெல்சன் மாண்டேலா, அமெரிக்காவில் ஆப்பிரிக்க அமெரிக்கர்களின் சம உரிமைகளுக்காக போராடிய மார்ட்டின் லூதர் கிங் போன்றவர்களும் வரலாறு காணாத சாதனைகளை படைத்தவர்களின் பட்டியலில் இடம்பெறத்தக்கவர்கள்தான். மிகப்பெரிய நிறுவனங்களை நிறுவி பாராட்டத்தக்க தொழில்நுட்ப கருவிகளை தயாரித்து விற்பனை செய்து மிகுந்த லாபமடைந்து வரலாற்றில் தடம் பதித்தவர்கள் பலர். அவர்களுள் ஆப்பிள் நிறுவனத்தை தொடங்கி பல அரிய தொழில்நுட்ப கருவிகளை கண்டுபிடித்து விற்பனை செய்த ஸ்டீவ் ஜாப்ஸ், மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் தலைவராகிய பில் கேட்ஸ், அமேசான் நிறுவனத்தை தொடங்கி வணிகத்துறையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் சாதனைகளையும் படைத்து வெற்றி பெற்ற ஜெஃப் பேசோஸ் ஆகியோரும் குறிப்பிடத்தக்கவர்கள்தான். இவர்கள் தங்கள் சாதனைகளுக்காக சரித்திரத்தில் இடம்பெற்றாலும் இவர்களுடைய சாதனைகளுக்கு உறுதுணையாக இருந்து உழைத்தவர்கள் பலர். படைவீரர்கள் இல்லாமல் கரிகால் பெருவளத்தானும் மற்ற மன்னர்களும் வெற்றிகளை பெற்றிருக்க முடியாது. அயராது உழைத்து சிறைக்கு செல்வதையும் பொருட்படுத்தாமல் தங்கள் வாழ்க்கையையே தியாகம் செய்த தொண்டர்கள் இல்லாமல் காந்தியடிகள், நெல்சன் மாண்டேலா, மார்ட்டின் லூதர் கிங் போன்றவர்கள் தங்கள் போராட்டங்களில் வெற்றி பெற்றிருக்க முடியாது. தங்கள் தொழிற்சாலைகளிலும் அலுவலகங்களிலும் பல்வேறு பணிகளை செவனே செய்யும் ஊழியர்கள் இல்லாமல் ஸ்டீவ் ஜாப்ஸ், பில் கேட்ஸ், ஜெஃப் பேசோஸ் போன்றவர்கள் தங்கள் தொழில்துறைகளில் வெற்றி பெற்றிருக்க முடியாது. இத்தனை பேர் பாடுபட்டு உழைத்தாலும் வரலாற்றில் இடம்பெறுபவர்கள் வெற்றி பெற்ற மன்னர்களும் தொழில்துறை தலைவர்களும் விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர்கள் மட்டுமேதான். தலைவர் என்பவர் யார்? பீட்டர் ட்ரக்கர் என்ற அறிஞர், சரியான செயல்களை செய்பவர் தலைவர், செயல்களை சரியாக செய்பவர் மேலாளர் என்று ஒரு தலைவருக்கும் மேலாளருக்கும் உள்ள குணங்களை வேறுபடுத்தி காட்டுகிறார். எந்த செயல்கள் நாட்டிற்கு தேவையானவை, நன்மை பயப்பவை, தனக்கு வெற்றியை தருபவை என்று சிந்தித்து முடிவெடுப்பது ஒரு மன்னனின் கடமை. எந்த செயல்கள் நாட்டு மக்களுக்கு அல்லது தன் இனத்திற்கு தேவை என்று போராட்டங்களை தொடங்குவதற்கு முன் முடிவெடுப்பது மக்களுக்காக உழைக்கும் தலைவர்களுக்கு தேவை. எந்த தொழிலை தொடங்கினால் வெற்றி பெற முடியும் என்று முடிவு செய்ய வேண்டியது ஒரு நிறுவனத்தின் தலைவரின் பொறுப்பு. இவ்வாறு முடிவெடுக்கும் பொழுது தலைவர்களின் எண்ணம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவர்களின் வெற்றி உயர்ந்ததாக இருக்கும் என்பது வள்ளுவரின் கருத்து. உயர்ந்த எண்ணத்தை செயல்படுத்தினால்தான் வெற்றி அடைய முடியும். அந்த உயர்ந்த எண்ணத்தை செயல்படுத்துவதற்கு பலருடைய உதவிகள் தேவை. ஒரு தலைவன் என்பவன் தன்னுடைய லட்சியத்தை அடைவதற்கு மற்றவர்களை ஒருங்கிணைத்து அவனுடைய லட்சியத்தை மற்றவர்களும் தங்கள் லட்சியமாக கொள்ளுமாறு அவர்களை ஊக்குவித்து அவர்களுடைய உதவியால் தன் லட்சியத்தை அடையும் ஆற்றல் உடையவனாக இருக்க வேண்டும். பலரையும் ஒருங்கிணைத்து ஊக்குவித்து அவருடைய உதவியாலும் ஒத்துழைப்பாலும் தன் லட்சியத்தை ஒரு தலைவன் அடைய வேண்டுமானால் அவனிடம் பல சிறந்த பண்புகள் இருக்க வேண்டும். அந்த பண்புகள் என்னவென்று பார்ப்போம். திருக்குறளில் அரசியல் என்ற பிரிவில் ஒரு மன்னன் எவ்வாறு ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் அவனுக்கு தேவையான தலைமை பண்புகளை பற்றியும் வள்ளுவர் விரிவாக கூறுகிறார். குற்றங்கடிதல், தெரிந்து செயல்வகை, வலி அறிதல், காலம் அறிதல், இடனறிதல், தெரிந்து தெளிதல், தெரிந்து வினையாடல், செங்கோன்மை, கொடுங்கோன்மை, விருவந்த செய்யாமை, ஒற்றாடல் என்ற 11 அதிகாரங்களில்
ஒரு மன்னன் எப்படி ஆட்சி புரிய வேண்டும் என்பதை பற்றியும், இறைமாட்சி, கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுடைமை, பெரியாரை துணைக்கோடல், சிற்றினஞ்சேராமை, சுற்றந்தழால், பொச்சாவாமை, கண்ணோட்டம், ஊக்கமுடைமை, மடியின்மை, ஆழ்வினை உடைமை, இடுக்கண் அழியாமை ஆகிய 14 அதிகாரங்களில் மன்னனிடம் இருக்க வேண்டிய பண்புகளை பற்றியும் திருக்குறளில் கூறப்பட்டிருக்கிறது. மற்ற அதிகாரங்களை விட இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் பல பண்புகள் சிறப்பாக கூறப்பட்டுள்ளன. மன்னனின் பண்புகளை பற்றி வள்ளுவர் இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் கூறும் கருத்துக்களையும் மற்ற அதிகாரங்களில் கூறப்பட்டிருக்கும் கருத்துக்களையும் இப்பொழுது ஆய்வு செய்வோம். முதலாவதாக அஞ்சாமை. அச்சம் என்பது மனிதர்களுக்கு இயல்பாக இருக்கும் பண்பு. சிலவற்றுக்கு அஞ்ச வேண்டும், சிலவற்றுக்கு அஞ்ச தேவையில்லை. அஞ்சத்தகும் செயலுக்கு அஞ்சாமை அறிவின்மை, அஞ்சத்தகும் செயலுக்கு அஞ்சுதல் அறிவுடவர் அறிவுடையவர் கடமை என்று, அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவாள் தொழில் என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். உதாரணமாக ஒருவன் பழிபாவங்களுக்கு அஞ்ச வேண்டும், ஆனால் போருக்கு செல்பவன் பகைவரின் படையைக் கண்டு அஞ்சக்கூடாது. ஒரு தொழிலில் இருப்பவன் தன் தொழிலில் தன்னோடு மற்றவர்கள் போட்டியிட்டால் போட்டியைக் கண்டு அஞ்சாமல் தான் தன் தொழிலில் முன்னேறுவதற்கான செயல்களை விடாமுயற்சியோடு செய்ய வேண்டும். இதுபோன்ற சூழ்நிலைகளில் அச்சம் இருக்கலாம், ஆனால் அந்த அச்சத்தால் மனம் தளராமல் அந்த அச்சத்தை கடந்து செயல்பட வேண்டும். அச்சத்தை கடந்து செயல்படுவதற்கு வீரம் வேண்டும். எப்பொழுது எதற்கு அஞ்ச வேண்டும், எப்பொழுது எதற்கு அஞ்சக்கூடாது என்பதை அறிந்து விவேகத்தோடு செயல்பட வேண்டும். இவ்வாறு விவேகத்தோடு கூடிய வீரத்தைத்தான் வள்ளுவர் அஞ்சாமை என்று கூறுகிறார். அடுத்து அறமும் மரமும். மரம் என்றால் வீரம். வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் ஒருவன் அறத்தை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் திருக்குறளில் நாம் காணும் கருத்து. மன்னனாக இருப்பவன் அறநெறிகளை பின்பற்றி தனக்கும் தன் குடிமக்களுக்கும் நிகழக்கூடிய தீமைகளை தவிர்த்து வாழ வேண்டும் என்ற கருத்து குறளில் காணப்படுகிறது. அறநெறிகளிலிருந்து தவறாமல் தன் குடிமக்களுக்கு மற்றவர்களால் எவ்வித தீங்கும் நேராமல் தடுத்து வீரத்திலிருந்து வழுவாமல் இருப்பவனே பெருமைக்குரிய அரசன் என்று, அறநிழுக்காது அல்லவை நீக்கி மரநிழுக்கா மானமுடையது அரசு என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். வள்ளுவர் போரை ஆதரிக்கவில்லை, ஆனால் பகைவர் போரிட்டால் தற்காப்புக்காக போரிடுவதை அவர் ஆதரிக்கிறார். அதனால்தான் படைமாட்சி, படைச்சருக்கு ஆகிய அதிகாரங்கள் குறளில் இடம்பெற்றிருக்கின்றன. வள்ளுவர் உலக இயல்பை நன்கு அறிந்தவர். போர் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. ஆகவே மன்னனாக இருப்பவன் தானாக போரை தொடங்காவிட்டாலும் பகைவர் போரிட்டால் அவர்களை எதிர்த்து போரிட வேண்டும். அவ்வாறு போரிடுவதற்கு அறம் மட்டும் போதாது, வீரமும் தேவை. மன்னனுக்கு மட்டுமல்லாமல் தற்காலத்தில் நிறுவனங்களின் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் அறமும் மரமும் தேவை. அவர்களும் அறநெறியில் நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தங்கள் நிறுவனத்தை வழிநடத்த வேண்டும். அவர்கள் தங்கள் தொழிலில் பல இடையூறுகளையும் இன்னல்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம். அந்த சூழ்நிலைகளில் அவர்கள் மனம் தளராமல் துணிவோடு பணியாற்ற வீரம் வேண்டும். ஆகவே அறமும் மரமும் அன்றும் தேவை, இன்றும் தேவை, என்றும் தேவை. அடுத்து ஊக்கமுடைமை. ஊக்கமுடைமை என்பது தளராத மனக்கிளர்ச்சியுடனும் விடாமுயற்சியுடனும் பணியாற்றுவதை குறிக்கிறது. ஊக்கமுடைமையை பற்றி கூறும் பொழுது, உடையர் எனப்படுவது ஊக்கம் அகுதிலார் உடையது உடையரோ மற்று என்று வள்ளுவர் கூறுகிறார். அதாவது ஒருவர் உடைமைகள் பல உடையவராக இருந்தாலும் உடையவர் என சிறப்பித்து கூற தகுதி உடையது ஊக்கம் உடைமையாகும். அவ்வூக்கம் உடைமையை பெறாதவர்கள் பிற உடைமைகள் பலவற்றை பெற்றிருந்தாலும் அவர்கள் உடையர் என்று சிறப்பித்து சொல்லத்தக்கவர்கள் ஆக மாட்டார்கள் என்பது கருத்து. ஊக்கம் என்பதை ஆங்கிலத்தில் எனர்ஜி என்று ஜி.யு. போப் அவர்களும் மற்றவர்களும் மொழிபெயர்க்கிறார்கள். தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு ஊக்கம் என்பது இன்றியமையாதது. கடந்த நூற்றாண்டில் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகியாக பணியாற்றி அந்த நிறுவனத்தை மிக லாபகரமாக வழிநடத்தியவர் ஜாக் வெல்ச் என்பவர். ஃபார்ச்சூன் என்ற மாத இதழ் அவருக்கு அமெரிக்காவின் மேலாளர், அமெரிக்காஸ் மேனேஜர் என்று பட்டமளித்து அவரை சிறப்பித்தது. அவருடைய வெற்றிக்கு காரணமாக இருந்தது ஊக்கமுடைமையில் அவருக்கு இருந்த தீவிர நம்பிக்கை என்று
ஜெஃப்ரி கிராமர் என்பவர் தன்னுடைய ஜாக் வெல்ச்சர்ஸ் ஃபோர் ஈஸ் ஆஃப் லீடர்ஷிப் என்ற நூலில் குறிப்பிடுகிறார். தலைவராக இருப்பவர் மிகுந்த ஊக்கமுடையவராக இருப்பது மட்டுமல்லாமல் தன்னோடு பணிபுரிபவர்களையும் ஊக்குவிக்க வேண்டும் என்பதில் ஜாக் வெல்ச் உறுதியாக இருந்ததாகவும் அவர் தன் நூலில் குறிப்பிடுகிறார். அடுத்து தூங்காமை. தூங்காமை என்பது தூங்காமல் இருப்பது என்பதை குறிக்கும் சொல் அல்ல. இங்கு தூங்காமை என்பது காலந்தாழ்த்தாமல் செயலாற்றுவதை குறிக்கிறது. மடியின்மை என்ற அதிகாரத்தில் சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று அறிவுரை கூறிய வள்ளுவர் பணிகளை செய்யும் பொழுது அவற்றை காலந்தாழ்த்தாமல் செய்ய வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறார். அரசன் தன் பணிகளை செய்வதில் காலந்தாழ்த்தாமல் செய்யும் ஆற்றலும் கல்வியும் மனத்திற்பமும் நீங்காமல் உடையவனாக இருக்க வேண்டும் என்று தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். ஒரு செயலை செய்ய வேண்டிய காலத்தில் செய்யாவிட்டால் அதனால் விளையும் தீமைகளால் நாட்டுக்கு அல்லது நிறுவனத்துக்கு கேடு வரலாம். காலந்தாழ்த்தாமல் செய்ய வேண்டியவற்றை காலந்தாழ்த்தாமல் செய்ய வேண்டும் என்பதை தூங்கற்க தூங்காது செய்யும் வினை என்று வள்ளுவர் கூறுகிறார். மன்னனைப் போலவே நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் தங்கள் பணிகளை காலந்தாழ்த்தாமல் செய்ய வேண்டும். துணிவுடைமை. தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு அறிவுரை கூறுவதற்கு பலர் இருப்பார்கள். அவர்கள் வெவ்வேறு அறிவுரைகள் கூறுவார்கள். ஒரு சூழ்நிலையில் பலவிதமாக முடிவெடுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அப்பொழுது ஆராய்ந்து தெளிவான ஒரு உறுதியான முடிவெடுக்கும் மனத்திற்பந்தான் துணிவுடைமை. தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு துணிவுடைமை ஒரு இன்றியமையாத பண்பு. அடுத்து கல்வி கேள்வி. தூங்காமையைப் போல் கல்வியும் துணிவும் மன்னனுக்கு தேவை என்று வள்ளுவர் கூறுகிறார். உற்றுழி உதவியும் உருகுரல் கொடுத்தும் பிற்று நிலை முனியாது கற்றல் நன்றே என்று கூறி அனைவருக்கும் கல்வியின் இன்றியமையாமையை ஆரியப்படை கடந்த இளஞ்செழியன் புறநானூற்றில் வலியுறுத்துகிறான். கேடில் விழிச்செல்வம் கல்வி என்று வள்ளுவர் கல்வியின் சிறப்பை கூறுகிறார். செல்வத்துச்செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள்ளெல்லாம் தலை என்று கேள்வியின் சிறப்பையும் வள்ளுவர் கூறுகிறார். பல நூற்றாண்டுகளாக கல்வி மற்றும் கேள்வி ஆகியவற்றின் சிறப்பையும் பெருமையையும் தமிழர்கள் அறிந்திருந்தார்கள். ஆகவே அனைவருக்கும் கல்வியும் கேள்வியும் தேவை என்பதில் கருத்து வேறுபாடு இருக்க முடியாது. மன்னனுக்கு கல்வியும் கேள்வியும் தேவை, மக்களுக்கும் அவை தேவை. இன்றைய சூழ்நிலையில் நிறுவனங்களின் பொறுப்பில் இருப்பவர்களுக்கு கல்வியும் கேள்வியும் மிக மிக இன்றியமையாதது என்பது அனைவரும் அறிந்த கருத்து. அடுத்து அறிவு. மன்னர்களுக்கும் தலைவர்களுக்கும் கல்வியும் தேவை அறிவும் தேவை. கல்வி வேறு அறிவு வேறு. இங்கு அறிவு என்பது கல்வியால் பெற்ற அறிவும் அறிவும் அனுபவம் கலந்த சரியான முடிவெடுக்கும் ஆற்றல் ஆகிய மெய்யறிவு என்பதை குறிக்கிறது. அதாவது மெய்யறிவு என்பது கல்வி அறிவும் அனுபவத்தால் வந்த அறிவும் கலந்தது. உதாரணமாக முறையாக கல்வி கற்காவிட்டாலும் ஆலோசகர்களிடத்திலிருந்து வெவ்வேறு கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொண்டு தன் சொந்த அறிவையும் அனுபவத்தையும் கலந்து சரியான முடிவெடுக்கும் மெய்யறிவு உடையவர்களாக சிலர் இருந்ததை நாம் வரலாற்றில் காண்கிறோம். முகலாய சக்கரவர்த்தி அக்பர் பதவிக்கு வந்த பொழுது அவருக்கு வயது 13. அவர் முறையாக கல்வி கற்காதவர். ஆனால் நல்லாட்சி புரிய வேண்டும் என்பதையே நோக்கமாக கொண்டு தன்னுடைய அமைச்சர்களோடு கலந்து ஆலோசித்து பலரும் பாராட்டத்தக்க வகையில் தன்னுடைய மெய்யறிவை பயன்படுத்தி அக்பர் ஆட்சி புரிந்தார். கடந்த நூற்றாண்டில் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த கர்ம வீரர் காமராஜர் ஒரு படிக்காத மேதை. மக்களின் நலத்தையே மனத்தில் கொண்டு பல நல்ல திட்டங்களை தமிழகத்தில் செயல்படுத்தினார். மற்றும் தமிழர்களின் முன்னேற்றத்தை மனத்தில் கொண்டு சுயமரியாதையையும் பெண் உரிமையையும் பகுத்தறிவையும் தமிழர்களிடையே பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு தன் வாழ்நாள் முழுதும் உழைத்து தமிழ் சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கிய தந்தை பெரியார் 3ஆம் வகுப்பு மட்டுமே படித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கல்வி கேள்விகளால் பெறும் அறிவு சிறப்பானது. ஆனால் மெய்யறிவு அதைவிட சிறப்பானது. தலைவர்களுக்கு மிக மிக தேவையானது மெய்யறிவு என்பதற்கு அக்பர் காமராஜர் பெரியார் போன்ற தலைவர்கள் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. அடுத்து ஈகை. வறுமையில் இருப்பவர்களுக்கு தேவையான பொருளை கொடுத்து உதவி செய்வதே ஈகை. சங்க காலத்தில் மன்னர்களும் வள்ளல்களும் வறியவர்களுக்கு வரையாது கொடுத்ததாக புறநானூற்றில் காணலாம். சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் ஏழைகளுக்கான சமூக நலத்திட்டங்கள் எவையும் இருந்ததாக தெரியவில்லை.
அதனால் மன்னர்களும் வள்ளல்களும் ஏழைகளுக்கு உதவி செய்தார்கள். உருவசையும் ஓவாப்பிணியும் செருவகையும் சேராது இயல்வது நாடு என்று வள்ளுவர் நாட்டுக்கு இலக்கணம் வகுக்கிறார். மன்னர்கள் தங்கள் நாட்டு மக்களின் நல்வாழ்வில் அக்கறை காட்டுவது இன்றியமையாதது என்பது வள்ளுவரின் கருத்து. இன்றைய சூழ்நிலையில் ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்கள் தங்கள் குடிமக்களின் நல்வாழ்விலும் நிறுவனங்களின் தலைவர்கள் தங்கள் ஊழியர்களின் நல்வாழ்விலும் அக்கறை காட்ட வேண்டும் என்று வள்ளுவர் கூறுவதாகவும் சொல்லலாம். கொடை. ஈகை என்பது வேறு, கொடை என்பது வேறு. வரியார்க்குன்றுவதே ஈகை என்பது வள்ளுவரின் கருத்து. அறிவில் சிறந்த புலவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் ஆடல் பாடல் போன்ற கலைகளில் சிறந்து விளங்கிய விரல் இயற்கும் பாடல்களுக்கும் மன்னர்கள் பொன்னும் பொருளும் அளிப்பது கொடை என்று சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் கருதப்பட்டது. தற்காலத்தில் போர், கலை, இலக்கியம், விளையாட்டு போன்ற துறைகளில் சாதனை படைப்பவர்களுக்கு அரசு விருதுகள் வழங்குகின்றன. நிறுவனங்களில் சிறப்பாக பணிபுரியும் ஊழியர்களுக்கு பதவி உயர்வுகளும் வெகுமதிகளும் வழங்கப்படுகின்றன. ஏழைகளுக்கு ஈகையும் தகுதி உடையவர்களுக்கு கொடையும் அளித்து அவர்களை ஆதரிக்கும் பண்பு தலைவர்களுக்குரிய பண்புகளில் ஒன்று. அடுத்து அழி. அழி என்ற சொல் அன்பு, கொடை, இரக்கம், தலையளி, கருணை போன்ற பலவற்றை குறிக்கும் ஒரு சொல். இவை எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தால் தகுதியானவர்களை மதித்து அவர்களுக்கு வேண்டுவனவற்றை அன்போடும் மகிழ்ச்சியோடும் தாராளமாக கொடுக்கும் மனப்பான்மையைத்தான் அழி என்ற சொல் குறிப்பதாக தோன்றுகிறது. மன்னனுக்கு அத்தகைய தாராள குணம் இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். அத்தகைய தாராள குணத்திற்கு இணையான ஆங்கில சொல் ஜெனராசிட்டி. அமெரிக்க எழுத்தாளரும் நூலாசிரியருமாகிய ஜான் மேக்ஸ்வெல் என்பவர் தன்னுடைய தி 21 இன்டிஸ்பென்சிபிள் குவாலிட்டிஸ் ஆஃப் எ லீடர் என்ற நூலில் தலைமை பொறுப்பவர்கள் இருப்பவர்களுக்கு இருக்க வேண்டிய இன்றியமையாத நற்குணங்களுள் தாராள குணமும் ஒன்று என்று கூறுகிறார். ஒரு தலைவரிடம் உள்ள தாராள மனப்பான்மையை தவிர அவருடைய வேறு எந்த குணத்தாலும் அவரை பற்றி தெளிவாக கூற முடியாது. மற்றும் தாராள மனப்பான்மையை போல் அவருக்கு உதவக்கூடிய பண்பு வேறு எதுவும் இல்லை. தாராள குணம் என்பது அவ்வப்பொழுது நிகழும் நிகழ்வாக இல்லாமல் அவருடைய இதயத்திலிருந்து வரும் இயற்கையான பண்பாக இருக்க வேண்டும் என்று ஜான் மேக்ஸ்வெல் கூறுகிறார். ஸ்டீவன் கவி என்ற அறிஞரும் தலைவருக்கு இருக்க வேண்டிய பண்புகளில் தாராள மனப்பான்மை ஒன்று என்று தன்னுடைய பிரின்சிபல் சென்டர் லீடர்ஷிப் என்ற நூலில் கூறுகிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த வள்ளுவருடைய கருத்தும் தற்கால அறிஞர்களாகிய ஜான் மேக்ஸ்வெல் மற்றும் ஸ்டீவன் கவி ஆகியோரின் கருத்தும் ஒத்திருப்பது வியக்கத்தக்கது. அடுத்து காட்சிக்கு எளிமை. ஒரு தலைவன் காட்சிக்கு எளியவன் என்றால் அவனை அனைவரும் சென்று காண்பது எளிது என்பதை குறிக்கிறது. சங்க காலத்திலும் அதற்கு பின்பும் புலவர்களும் பாடல்களும் மன்னர்களை எளிதில் சந்திக்க முடிந்ததாக புறநானூற்று பாடல்களிலிருந்து தெரிய வருகிறது. அண்மை காலத்தில் வாழ்ந்த தமிழகத்தின் முதல்வர் அறிஞர் அண்ணா, இந்திய குடியரசு தலைவர் மேதகு அப்துல் கலாம் ஆகிய இருவரையும் எளிதில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர்கள் இருவரும் காட்சிக்கு எளியவர்களாக இருந்ததாக பலரும் கருதுகின்றனர். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் ஒரு பெரிய நிறுவனத்தின் தலைமை அதிகாரியை காண்பது அந்த நிறுவனத்தில் பணிபுரிபவர்களுக்கு கூட அவ்வளவு எளிதல்ல. கடுஞ்சொல் கூறாமல் இன்சொல் கூறல். தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் கடுஞ்சொல் கூறாமல் இருப்பது மிகவும் இன்றியமையாது. அவர்கள் கடுஞ்சொல் கூறுபவர்களாக இருந்தால் அவர்களிடம் பணிபுரிபவர்கள் அவர்களின் கோபத்திற்கு ஆளாகாமல் இருப்பதற்காக அவர்கள் கேட்க விரும்பாதவற்றை அவர்களிடம் கூற மாட்டார்கள். நிறுவனத்தின் தோல்விகளும் சோதனைகளும் அவர்களிடமிருந்து மறைக்கப்படும். அதனால் அவர்கள் தங்கள் நிறுவனத்தின் சரியான நிலைமையை புரிந்து கொள்ளாமல் தவறான முடிவுகள் எடுத்து நிறுவனத்திற்கும் தங்கள் பதவிக்கும் கேடு விளைவித்துக் கொள்வார்கள். சில ஆண்டுகளுக்கு முன் நான் ஒரு பெரிய நிறுவனத்தில் உயர்நிலை அதிகாரியாக கணினித்துறையில் பணிபுரிந்தேன். அந்த நிறுவனத்தின் வருமானம் ஆண்டுக்கு $2,000,000,000. அந்த நிறுவனத்தில் ஏறத்தாழ 100,000 பேர் பணிபுரிந்தார்கள். அந்த நிறுவனத்தின் தலைமை அதிகாரி மிகுந்த கோபக்காரர். நிறுவனத்தின் வருமானம் குறைந்ததாகவோ அல்லது எந்த துறையிலாவது நிறுவனத்தின் வளர்ச்சி குறைந்ததாகவோ கேள்விப்பட்டால் அந்த செய்தியை கூறியவர்களிடம் அவர் மிகுந்த கோபமடைந்து செய்தியை கூறியவர்களை கடுஞ்சொற்களையும் தகாத சொற்களையும் கூறி திட்டுவார். பல சமயங்களில் எந்த துறையில் வளர்ச்சி குறைந்ததோ அல்லது நஷ்டமடைந்ததோ
அந்த துறைகளுக்கு பொறுப்பானவர்களை கடுமையாக திட்டுவது மட்டுமல்லாமல் முன்கோபத்தால் சரியாக விசாரிக்காமல் அவர்களை பணி நீக்கம் செய்து விடுவார். அவருடைய கோபத்திற்கும் கடுஞ்சொற்களுக்கும் அஞ்சி பலரும் அவரிடத்திலிருந்து உண்மைகளை மறைக்கவும் பொய்க்கணக்கு எழுதவும் ஆரம்பித்தார்கள். அந்த தலைவர் பதவியிலிருந்த 2 ஆண்டுகளில் அந்த நிறுவனம் பல வகைகளிலும் பின்னடைந்து $79 இருந்த நிறுவனத்தின் பங்கு $17 சரிந்தது. அவர் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். இப்பொழுது அந்த நிறுவனம் வேறொருவரின் தலைமையில் பெருமளவில் வளர்ச்சியடைந்து ஒரு பங்கு ஏறத்தாழ $200 உயர்ந்து பலராலும் பாராட்டப்படுகிறது. தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் கடுஞ்சொற்கள் கூறாமல் இருப்பது மட்டுமல்ல, இனிய சொற்களை பேச வேண்டும் என்றும் வள்ளுவர் கூறுகிறார். இனிய சொற்களை பேசி வேண்டுவோர்க்கு வேண்டுவன கொடுத்து அன்போடும் அறத்தோடும் ஒரு தலைவன் ஆட்சி புரிந்தால் அவன் பலராலும் புகழப்படுவது மட்டுமல்லாமல் அவன் விரும்பிய வெற்றிகளை அடைவான் என்பது வள்ளுவரின் கருத்து. இக்கருத்து வள்ளுவர் காலத்தில் மட்டுமல்லாமல் இக்காலத்துக்கும் ஏற்புடையதுதான். அடுத்து செவிகைப்ப சொற்பொருத்தம். சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் தான் செய்யும் தவறுகளையும் தன் ஆட்சியில் உள்ள குறைகளையும் அமைச்சர்களும் பெரியோர்களும் தன்னுடைய காது கசக்கும்படியாக இடித்துரைத்தாலும் அவர்களின் சொற்களை மன்னர்கள் பொறுத்து கொள்வது செவிகைப்ப சொற்பொருத்தல் என்றழைக்கப்பட்டது. புறநானூற்றில் 8 பாடல்கள் செவி அறிவுரிவு என்ற துறையைச் சார்ந்தவை. அந்த துறையில் உள்ள பாடல்கள் அனைத்தும் புலவர்கள் மன்னர்களுக்கு அறிவுரை வழங்குவனவாக அமைந்துள்ளன. இதிலிருந்து சங்க காலத்தில் மன்னர்கள் புலவர்களின் அறிவுரையை செவி மடுத்து கேட்டு அவர்களுக்கு பரிசுகளும் வழங்கியதாக தெரிகிறது. இடித்திரை போரின் சொற்களை பொறுமையாக கேட்டு தன் தவறுகளையும் தன் ஆட்சியில் உள்ள குறைகளையும் மன்னனாக இருப்பவன் திரித்து கொள்ள வேண்டும் என்பது வள்ளுவரின் கருத்து. இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரெல்லாரும் கெடும் என்று தவறுகளை சுட்டிக்காட்டும் நல்லெண்ணம் உடையவர்களின் சொற்களை தலைமை பதவிகள் இருப்பவர்கள் கேட்டு பயன்பெற வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். தற்காலத்தில் ஆட்சியில் இருப்பவர்களுக்கு தங்கள் கருத்துக்களை தவறாமல் வழங்குவதற்கு எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் தயங்குவதில்லை. பெரிய நிறுவனங்களின் தலைவர்களுக்கு அறிவுரை கூறுவதற்கு ஆலோசகர்கள் உள்ளனர், இயக்குனர் குழுக்கள் உள்ளன மற்றும் பங்குதாரர்களின் வருடாந்திர கூட்டங்களில் பங்குதாரர்கள் தங்கள் நிறுவனத்தை பற்றிய தங்கள் கருத்துக்களை கூறுகிறார்கள் மற்றும் நிறுவனங்களின் நடவடிக்கைகளை முறைப்படுத்துவதற்கு அரசாங்கத்தின் சட்டத்திட்டங்களும் கட்டுப்பாடுகளும் உள்ளன. இதுவரை இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய குடநலன்களை பற்றி வள்ளுவர் கூறிய கருத்துக்களை பார்த்தோம். இப்பொழுது வேறு சில அதிகாரங்களில் தலைவனுக்கு இருக்க வேண்டிய குடநலன்களை பற்றி வள்ளுவரின் கருத்துக்களை பார்ப்போம். பெரியாரை துணைக்கோடல் மற்றும் சிற்றனும் சேராமை. கல்வி, கேள்வி, அறிவுடைமை ஆகியவற்றால் ஒரு தலைவன் சிறந்த முடிவெடுக்கவும் அவற்றை செயல்படுத்தவும் முடியுமென்றாலும் அறிவிலும் ஆற்றலிலும் அனுபவத்திலும் சிறந்த பெரியோரை தலைவர்கள் தமக்கு துணையாக கொள்வது மிகவும் இன்றியமையாதது என்பது வள்ளுவரின் கருத்து என்று பெரியாரை துணைக்கோடல் என்ற அதிகாரத்திலிருந்து தெரிகிறது. அறிவிலும் ஆற்றலிலும் அனுபவத்திலும் சிறந்த பெரியாரை தமக்கு துணையாக கொள்வது அரியவற்றுள்ளெல்லாம் அரியது என்றும் அது வலிமையிலெல்லாம் சிறந்த வலிமை என்றும் வள்ளுவர் கூறுகிறார். இந்த கருத்து இன்றும் பயனுள்ளதாகவும் சிறந்ததாகவும் கருதப்படுகிறது. பல நிறுவனங்களில் தலைமை பொறுப்பில் உள்ளவருக்கு அறிவுரை கூறுவதற்கு ஆலோசகர்களும் இயக்குநர்களும் உள்ளனர் என்பது அனைவரும் அறிந்த செய்தி. பெரியாரை துணை கொள்வது சிறந்தது என்று கூறிய வள்ளுவர் சிறியாரோடு சேரக்கூடாது என்று தலைவர்களுக்கு அறிவுரை கூற தவறவில்லை. தான் சேர்ந்த நிலத்தின் இயல்புக்கேற்ப நீர் தெரிந்து தன் தன்மையிலிருந்து வேறுபட்டு அந்த நிலத்தின் தன்மையதாகிவிடும். அதுபோல் மக்களின் அறிவும் அவர்கள் சேரும் இனத்தின் தன்மைக்கே ஏற்ப மாறும் என்பதால் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் சிறியாரோடு தொடர்பு கொள்ளக்கூடாது என்று வள்ளுவர் எச்சரிக்கிறார். அடுத்து சுற்றந்தளால் சுற்றியிருப்பவர்கள் சுற்றம். சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் மன்னனுடைய அமைச்சர்கள், படைத்தளபதிகள், ஆலோசகர்கள் மற்றும் அறிவுரை கூறும் பெரியோர்கள் மன்னனுடைய சுற்றத்தாராக கருதப்பட்டார்கள். அன்பு நீங்காத சுற்றம் ஒருவனுக்கு வாய்க்குமாயின் அது அவனுடைய வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் என்று வள்ளுவர் கூறுகிறார். தற்காலத்தில் நிறுவனங்களின் தலைவர்களோடு நெருங்கி பணியாற்றும் துணைத் தலைவர்கள் போன்றவர்களை
தலைவர்களுக்கு சுற்றமாக கருதலாம். தலைவர்கள் அவருடைய சுற்றத்தோடு அன்போடு வழங்கினால் பல நன்மைகளை பெறலாம். அடுத்து ஆள்வினை உடைமை. ஆள்வினை உடைமை என்பது இடைவிடாது உழைத்து ஒரு செயலை நிறைவேற்றும் ஆற்றலை குறிக்கும் சொல். அதாவது ஆள்வினை உடைமை என்பது விடாமுயற்சி என்றும் பொருள் கொள்ளலாம். ஒரு செயலை முறையாக செய்து முடிப்பதற்கு விடாமுயற்சி தேவை என்பதை வலியுறுத்துவதற்காக வள்ளுவர் அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் என்கிறார். அதாவது ஒரு செயலை செய்து முடிப்பதற்கு அரியது என்று எண்ணி மனந்தளராமல் முயற்சி செய்தால் அதற்கேற்ற பெருமை வந்து சேரும் என்கிறார் வள்ளுவர். செய்யத் தொடங்கிய செயல் தெய்வத்தால் கைகூடாவிட்டாலும் முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும் என்று கூறி வள்ளுவர் விடாமுயற்சியின் சிறப்பை உறுதிப்படுத்துகிறார். விடாமுயற்சி இல்லாதவர்கள் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற மாட்டார்கள் என்பதால் விடாமுயற்சியையும் மன்னனுக்குரிய குணநலங்களில் ஒன்றாக வள்ளுவர் கருதுகிறார். மன்னர்களுக்கு மட்டுமல்லாமல் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்புபவர்கள் அனைவரும் விடாமுயற்சி என்பது இன்றியமையாத பண்பு என்பதை உணர வேண்டும். அடுத்து இடுக்கண் அழியாமை. ஒரு தலைவனுக்கு கல்வியும் அறிவும் பெரியோர் துணையும் விடாமுயற்சியும் இருந்தாலும் சில சமயங்களில் அவனுடைய வெற்றிக்கு தடைகளும் துன்பங்களும் வருவது இயற்கை. அவ்வாறு துன்பங்கள் வருவது இயல்பு என்று உணர்பவன் துன்பங்களால் துன்பப்பட மாட்டான் என்றும் தடைகள் ஏற்பட்ட இடங்களிலெல்லாம் அவற்றை கடந்து வண்டியை இழுத்துச் செல்லும் எருது போல் எடுத்துக்கொண்ட வினையை விடாமுயற்சியுடன் செய்து முடிக்க வல்லவனை அடைந்த துன்பம் தானே துன்பமடையும் என்றும் கூறி வள்ளுவர் விடாமுயற்சியின் சிறப்பை எடுத்துரைக்கிறார். துன்பங்களை எதிர்கொள்வதற்கு மற்றொரு அறிவுரையும் கூறுகிறார் வள்ளுவர். இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்தூறுவது அழுகப்பதில் என்பது வள்ளுவர் கூறும் அறிவுரை. இது அனைவருக்கும் தெரிந்த குரல். பல அரிய செயல்களை செய்யும் மன்னர்களும் தலைவர்களும் இடுக்கண்களைக் கண்டு மனம் தளராமல் விடாமுயற்சியுடன் உழைக்கும் பண்பு உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பது வள்ளுவரின் கருத்து என்பது நன்கு புலப்படுகிறது. அடுத்து பொச்சாவாமை. பொச்சாத்தல் என்றால் மறத்தல் என்றும் பொச்சாவாமை என்றால் மறவாமை என்றும் பொருள். சோம்பேறித்தனத்தால் ஒரு செயலை செய்யாமல் இருக்க வாய்ப்புள்ளது. காலம் தாழ்த்துவதனால் ஒரு செயலை செய்ய வேண்டிய காலத்தில் செய்ய முடியாமல் போகலாம். சோம்பேறித்தனம் காலம் தாழ்த்துதல் ஆகியவற்றைப் போல் மறதியும் செயல்களை செய்யாமல் இருப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால் மறதியையும் தவிர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக அளவு கடந்த கோபத்தை விட சிறந்த மகிழ்ச்சியால் வரும் மறதி தீமையானது என்று இறந்த வெகுளியின் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சியில் சோர்வு என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். அடுத்து மடியின்மை. மடி என்ற சொல்லுக்கு சோம்பல் என்று பொருள். எண்ணியதை முடிக்கும் காலத்து சோம்பலின்றி உழைத்தல் மடியின்மை என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாக தான் செய்யும் பணிகளில் ஊக்கமும் உற்சாகமும் இருப்பவர்கள் சோம்பலின்றி உழைப்பார்கள். சோம்பல் இருந்தால் அது பணிகளை காலத்தில் செய்து முடிப்பதற்கு இடையூறாக இருக்கும் என்பதால் மடியின்மையை வள்ளுவர் வலியுறுத்துகிறார். சோம்பல் இல்லாமல் இருப்பது அரசனுக்கு மட்டுமல்லாமல் அனைவருக்கும் தேவையான பண்பு. அடுத்து கண்ணோட்டம். கண்ணோட்டம் என்பது பிறருடைய துயரத்தைக் கண்டு இறங்கும் பண்பையும் பிறர் குற்றத்தை மன்னிக்கும் பெருந்தன்மையும் குறிப்பதாகும். இது அனைவரிடத்திலும் இருக்க வேண்டிய பண்பு. இப்பண்பு ஒரு மன்னனிடத்தில் இருந்தால் குடிமக்கள் இன்பமாக வாழ்வதற்கும் அவன் ஆட்சி சிறப்பாக அமைவதற்கும் காரணமாக அமையும். இந்த உலகம் ஏன் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சிந்தித்த கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி என்ற பாண்டிய மன்னன் தனக்காக வாழாமல் பிறர்க்காக வாழ்வோருள் இருப்பதால் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற முடிவுக்கு வந்தான். அவன் கூறும் பண்பும் கண்ணோட்டத்தை தான் குறிக்கிறது. கண்ணோட்டம் என்னும் சிறப்புடைய பேரழகு இருக்கின்ற காரணத்தினால்தான் இவ்வுலகம் அழியாது இருந்து வருகின்றது என்று வள்ளுவரும் கூறுகிறார். இன்றைய சூழ்நிலையில் நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் கண்ணோட்டம் ஒரு தேவையான பண்புதான். இப்பண்பு தலைவர்களிடம் இருக்குமானால் அவர்கள் மக்களின் அன்பையும் மதிப்பையும் பெறுவர். முடிவாக அறத்துப்பாலில் மனிதர்கள் பின்பற்ற வேண்டிய அறங்களை கூறிய வள்ளுவர் பொருட்பாலில் முதல் 25 அதிகாரங்களில் ஒரு மன்னனுக்கு தேவையான பண்புகளை தெளிவாகவும் விளக்கமாகவும் கூறுகிறார். தலைவர்கள் அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சி அஞ்ச வேண்டாதவற்றுக்கு அஞ்சாமல் அறத்தோடும் விவேகத்தோடு கூடிய வீரமும் துணிவும் உடையவர்களாக இருக்க வேண்டும்.
அவர்கள் ஊக்கத்தோடு சோம்பலும் மறதியுமின்றி காலந்தாழ்த்தாமல் பணியாற்ற வேண்டும். அவர்கள் கல்வியாலும் கேள்வியாலும் அறிய வேண்டியவற்றை அறிந்து தன் அனுபவத்தையும் மனதில் கொண்டு முடிவுகளை எடுக்க வேண்டும். மற்றும் தலைவர்கள் தம்மை விட அறிவிலும் அனுபவத்திலும் முதிர்ந்த பெரியோரை துணையாக கொண்டு சிறியாரோடு சேராமல் தன் சுற்றத்தாரோடு அன்போடு பழகி அவர்களின் ஆதரவை பெற வேண்டும். தலைவர்கள் தாராள குணத்தோடும் இரக்கத்தோடும் ஈகையிலும் கொடையிலும் சிறந்து விளங்க வேண்டும். மேலும் அவர்கள் காட்சிக்கு எளியவர்களாக கடுஞ்சொல் கூறாமல் இன்சொல் பேசி இடித்திரைப்போர் கூறுவனவற்றை பொறுமையோடு கேட்கும் பண்புடையவர்களாக இருக்க வேண்டும். இடுக்கண்களைக் கண்டு மனம் தளராமல் விடாமுயற்சியோடு துணிந்து செயல்பட வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன் முடியாட்சி காலத்தில் மன்னனுக்காக வள்ளுவர் தலைமை பண்புகளை பற்றி கூறிய கருத்துக்கள் இன்றைய குடியாட்சி காலத்திலும் ஆட்சி செய்பவர்களுக்கும் நிறுவனங்களில் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் ஏற்றவையாக உள்ளன என்பது நாம் எண்ணி எண்ணி வியக்கத்தக்கது. இன்று வள்ளுவர் கூறும் தலைமை பண்புகளை பார்த்தோம். இன்று நான் கூறிய கருத்துக்கள் https://திருக்குறள்கட்டுரைகள்.blogspot.com என்ற வலைத்தளத்தில் ஒரு விரிவான கட்டுரையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த சொற்பொழிவில் திருக்குறள் மேலாண்மை என்ற தலைப்பில் மேலாண்மையை பற்றி வள்ளுவர் கூறும் கருத்துக்களை பார்ப்போம். இதுவரை பொறுமையாக செவிமடுத்து கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பிரபாகரன். நன்றி, வணக்கம்.

0: இதுவரை வாஷிங்டன் வட்டார பகுதியைச் சேர்ந்த முனைவர் இர பிரபாகரன் அவர்கள் திருக்குறளில் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் தம்முடைய திருக்குறள் சிந்தனைகளை வழங்கியதை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை அமெரிக்கன் தமிழ் ரேடியோ @gmail.com எனும் மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். நன்றி.
1: ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல்
2: இயன்ற போதெல்லாம் நல்லதே செய்க.
3: Do all the good you can at all times and places and in all ways possible.
1: சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு.
2: சிறப்பும் செல்வமும் தரும் அறத்தினும் நன்மை தருவது எது?
3: There is nothing more profitable than righteous living which gives prosperity and dignity.
1: மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பெற.
2: தூய மனமே நல்லறம் ஆகும்.
3: Ensure purity of mind. That is the basis of all virtues.
1: அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காம் இயன்றது அறம்.
2: பொறாமை ஆசை கோபம் தீச்சொல் இந்நான்கும் அறத்திற்கில்லை.
3: Virtue does not know envy, greed, anger, or spiteful words.

0: டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.
1: இன்னையோட ஓனர் மிஸ் ஆகி 15 நாள் ஆகுது. எங்க போனாரோ, எங்க இருக்காரோ?
2: கல்யாணம் காட்சி குழந்தை குட்டின்னு இருந்தா குடும்ப ஞாபகம் இருக்கும். பேச்சுலர் தானே, எங்க சுத்திட்டு இருக்காரோ?
3: கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு தக்க சன்மானம் பேப்பர்ல போடலாமா?
1: டேய் உனக்க அந்த ஆளு காணா போனா என்னடா? அடுத்த ஓனர் யாரு? டேய் வாயத்துல சொல்லுடா.
2: நீங்களா? டேய் அண்ணா ஓனர் ஆயிட்ட, அடுத்த மேனேஜர் யாருடா?
3: நான் தான். நீதான்
4: என்ன? டேய் ஒரு 15 நாள் ஆள் ஊர்ல இல்லன்னா
5: GCSMR, Global Center for Siddha Medicine and Research. இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

தமிழ் தேச உறவுகளுக்கு வணக்கம். தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்திற்கும் உழைத்தவர்களை, போராடியவர்களை காலங்காலமாக தமிழர்கள் மறந்து வருகிறார்கள். தமிழர்கள் மறந்து போன போராளிகளை, தலைவர்களை நினைவுபடுத்துவது நமது கடமை. நாம் மறந்து போன தமிழினத்தின் வரலாற்று தலைவன் தோடர் தமிழரசன் அவர்களை நினைப்பது நமது கடமை. புதுமை சமூகம் படைக்க பெரு நெருப்பாய் எழுந்த தோடர் தமிழரசன் அவர்களின் வாழ்வை, ஏகத்தை தமிழர்கள் நெஞ்சில் பதிக்க வேண்டியதும் நமது கடமை. தோடர் தமிழரசன் அவர்கள் சொல்லுவது போல, விடுதலை அரசியல் என்பது சலுகை அரசியல் அல்ல, ஓட்டு அரசியலும் அல்ல, ஆண்டையிடம் பிச்சை கேட்பதும் அல்ல. மக்களை அணி திரட்டி அதிகாரம் மாற்றத்தை உருவாக்குவது நமது அரசியல் என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தலைவனை வருகிற செப்டம்பர் 1, 2018 அவர் நினைவு நாளில் நாம் இந்த குறுந்தகட்டை வெளியிடுகிறோம். மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டிய தேவை நமக்கு முன்வந்திருக்கிறது என்ற பெரும் முயற்சியில் இந்த குறுந்தகட்டை, இந்த பாடலை நாங்கள் வெளியிடுகிறோம். தமிழ் தேச மக்கள் கட்சியின் சார்பில் இந்த குறுந்தகட்டை வெளியிடுவதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். இசையாய் இசையரசு ஸ்ரீபன்ராஜ், குரலாய் வெற்றி, எழுத்தாய் எழில் அமுதன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி.